0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சத் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
3: 905-458-9701-4165. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jiva Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 4169 03-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 J.CA. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 647-327-8111. சகாஜா. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com. சூரியனோ சந்திர

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 905-667-7200, 9056-667-7200.
3: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
4: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5.
5: குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 642-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25 அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155.
8: 6 மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
2: நாளை நம் நாளே தமிழா, தமிழா நாடும் நம் நாடே
3: தமிழா, தமிழா
1: தமிழ் HD-யின் விடியல்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 6:01. தொடர்ந்து 10:30 வரைக்கும் தமிழா தமிழாவோடு நீங்க இணைந்திருக்கலாம். தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழப் போன்றீர்கள். அதனை தொடர்ந்து 9 வரை நவரச கவியரங்கிலே உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை நீங்க வாசிக்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து இடம்பெற இருப்பது 9:00 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான மொழி சார்ந்த எங்களுடைய தமிழ் மொழியிலே அவர்கள் என்ன ஒரு விடயத்தை எடுத்து வரலாம், திருக்குறளோ அல்லது மொழி சார்ந்த ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து வரலாம். அதைத் தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் திருக்குறள் அரங்கிலே சந்திக்கப் போகின்றோம். இன்றைக்கு நல்லது ஒரு தலைப்பில் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த தலைப்பும் அதிகாரமும் என்ன என்பதனை நான் உங்களுக்கு அடுத்த மணி பொழுதிலே அறிய தருவேன். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-6444-2222.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். நேர்களே, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2222. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 20 பாகையாக இருக்கின்றது. காற்று மணித்தி அளத்துக்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை வரை உயர்ச்சியடையும். அதே நேரம் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 9056677200, 9056677200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: நேரம் இப்பொழுது 6:16 நிமிடம். எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது அழைப்பில் இருக்கின்ற நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்க எப்படி
1: இருக்கு?
0: நலமாக இருக்கிற உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த அதிகாலை பொழுதுலே. எப்படி நீங்க எப்படி போக போகுது இன்றைய நாள் உங்களுக்கு?
1: நாங்கள் இப்ப விரத காலம், நல்லூர் முருகனுக்காக.
0: அருமையாக
1: சமரம் வந்தது, தோட்டத்துல மரக்கறி இருக்கு, பிரச்சனையே இல்ல.
0: மரக்கறி இருக்கு,
1: பாவக்காய் காய்ச்சி தொங்குறது.
0: என்னென்ன வச்சிருக்கீங்க வீட்டுல?
1: பாவக்காய், கத்தரிக்காய், இதெல்லாம் காய்ச்சிருக்கு, பிரச்சனையே இல்ல. ஒரிஜினல், நம்பிக்கையோட ஆர்கானிக் ஃபுட்.
0: விரத சமையல் சிறப்பாக இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: அருமை, அருமை. சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: அதனால நான் முருகன் பாடலை வேண்டி கேட்கிறேன் ஜோதி. ஒரு கண்ணங்கண்ட படத்துல இருந்து அறுபடை அந்தந்த பாடத்தாங்க.
0: அழகான ஒரு பாடல். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும்.
1: நிச்சயமா.
0: வரப்போன்றது பாடல். மிக்க நன்றி ரவிபாலா.
1: நன்றி ஜோதி, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: இந்தியா
1: தமிழ் எச்டியின் விடியல். அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 6:25. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
2: பாடம் எல்லோரும் நல்லவர்கள், பாட்டு சிவப்பு கல்லு மூக்குத்தி.
0: பாடல் வரப்போனது மிக்க நன்றி உங்களுக்கு.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira
5: nadi. The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam 416

0: லாஸ்ட் மினிட்ல செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

நேரம் இப்பொழுது காலை 6:41. ஹரிகரன் பாடிய பாடல், அந்த பாடல் ஆனந்த பூங்காட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். தேவா அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். தொடர்ந்து வருகின்றது புது மனிதன் திரைப்பட பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மக்கள் எல்லாம் இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். இனிய வணக்கம் இதயன். சொல்லுங்க, என்ன பாடலோடு
1: வந்திருக்கிறீங்க? வீரா படத்தில்
0: கண்டிப்பா கண்டிப்பா பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி. எங்களுக்கு சாமியை கும்பிட விரதம் பிடிக்கிறார்.
0: நல்லூர் கந்தனோடு சங்கமம் ஆகிவிட்டார்.
1: நல்லூர்
0: ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். நல்லூர் கந்தன் முருகன்
1: எங்களுக்கு பக்கத்துல தாடே. நான் கண்டிப்பாரு பக்கத்துல தாடே.
0: மனோடு சொன்னதான் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சிக்கான அதிகாரத்தை உங்களுக்கு தருகின்றோம். உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரல் பாக்களை எடுத்து வரலாம். அல்லது விட்டால் பொதுவாக உங்களுக்காக ஒரு தலைப்பும் காத்திருக்கின்றது, அந்த தலைப்பிலே நீங்கள் பேச போகிறீங்க. நல்லதொரு தலைப்பு, சமகாலத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு தலைப்பு. உங்களுக்கு நாங்கள் தருகின்ற அதிகாரம் 8வது அதிகாரம். தெய்வப்புலவர் தந்தருளிய 8வது அதிகாரமாகிய அன்புடைமை என்ற அதிகாரத்தையும் அதற்கான தலைப்பு அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும் என்ற தலைப்பினை உங்களுக்கு தருகின்றோம். அன்பு அற்ற உலகமும் காயப்படும் மனங்களும் என்று சொல்கின்ற அந்த தலைப்பிலே பல்வேறு விடயங்களை நீங்கள் உள்ளடக்கலாம். எப்படி உங்களுடைய கருத்துக்கள் அமைய போன்று நாவலோடு எதிர்பார்க்கின்றோம். அதிகாரம் 8, அன்புடைமை என்ற அதிகாரம்.
1: வந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே

0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
1: நேரம் காலை 7 மணி. தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவர் போதக ஆண்டனி செபஸ்டியான் மீது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் கீழ் சுமார் 47,70,000 வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லேக் ஆண்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் திறந்து வைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகமும் வெனிசுவலா இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுவலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை
0: அறிவித்துள்ளன.

தமிழே தமிழா தமிழா தமிழ் எச்டியின் விடியல் நேர்கள் தொடர்ந்து இந்த மணிப்பொழுதும் உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம். நேரம் இப்பொழுது 7:02, 8 வரைக்கும் கேட்டு மகிழ முடியும். அதனை தொடர்ந்து கவியரங்கில் நீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதை தலைப்போடு நீங்க இணைந்து சிறப்பிக்க முடியும். தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே இன்று சிறுவர்களையும் பெரியவர்களையும் நாங்கள் வளமை போல சந்திக்க போகின்றோம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 20 பாகையாக இருக்கின்றது. இன்று நாள் முழுவதும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை வரை உயர்ச்சியடையும். அதே நேரம் மாலை பொழுதிலே 19 பாகை வரை வெப்பநிலை வீழ்ச்சியடைய போகின்றது. தொடர்ந்து வருகின்றது நெஞ்சிருக்கும் வரை திரைப்பட பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661,

0: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன்? நீங்கள்
0: நலமாக இருக்கின்றேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: ரொம்ப நலமா இருக்கேன் நன்றி ஜோதி. இன்னைக்கு மழை கூட்டமா இருக்க போறது இல்லையா? மழை பெய்ய போறது இன்னைக்கு,
0: மழை பொழிய போன்றது. ஆமாம்
1: ஆமாம், அப்படி இருக்கு பார்த்தா கல்யா வானம்.
0: ஆமாம், நீங்க வெளியெல்லாம் போக இல்லையா?
1: இன்னைக்கு எவ்வளவு இடத்துக்கு போக போகுது இல்லையா ஜோதி? வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் தான், அப்புறம் பாட்டு கேட்கலாம், என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு வீடுபோய் தானே இல்லையா? அது நல்ல.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாஷம் திரைப்படத்துல பால் வண்ண பருவம் கண்டேன், அந்த பாட்டு வைக்கிறீங்களா ஜோதி?
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு பாடல் மிக்க நன்றி. உங்களுக்கு
1: நன்றி ஜோதி. உங்களுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்
4: இனிய வணக்கம், இனிய காலை வணக்கம். சிவலிங்கம் ஐயா,
5: எப்படி நலமா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கிறேன். நீங்க என்ன நடக்குது அங்கே? டீ குடிக்கிறீங்களோ?
5: ஆமா.
4: சரி சரி, அதை பார்த்து குடியுங்க. சரியா, தொலைபேசியை கதைச்சு கொண்டு சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்
5: இன்னைக்கு? கண்டால் வர சொல்லுங்க, அந்த பாடலை கேட்டுங்க.
4: யார வர சொல்லறது இப்ப? யார கண்டா வர சொல்லணும்?
5: நம்ம அன்பு அறிவிப்பாளர் சுதர்ஷினி.
4: அன்பு சுதர்ஷினி என்ற சொல்றதா?
5: ஆமா, அவங்களுக்கு பாடல்.
4: நான் பெல்லத்த சொல்லட்டா? கொஞ்சம் லவுடா சுதர்ஷினி, வந்துடுங்க. வருவாங்க வருவாங்க, கண்டிப்பா வருவான். சரி, உங்களுக்கு பிடிக்குமா சுதர்ஷினிய ரொம்ப? சிறப்பு சிறப்பு. ஆகவே அந்த அன்பு இருந்தா கண்டிப்பா வர வைக்கும் அந்த அன்பு, இல்லையா? மிக்க நன்றி உங்களுக்கு. சுதர்ஷினிய கண்டா வர சொல்லுங்க, நான் சொல்லி விடுறேன். பாடல் வருகின்றது, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். தமிழ் வணக்கம் வணக்கம்.
4: மிக்க நன்றி, மிக்க நன்றி.

0: நேரம் இப்பொழுது 7:25 நிமிடம். தமிழா தமிழாவிலே உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அது மனதின் ராகங்கள். 7 தொடர்ந்து உங்களுக்கு 8 வரைக்கும் கேட்பதற்கான நேரம் இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நேர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி. கோதாஸ் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
0: நல்லது, சிறப்பு. அந்த மாதிரி இந்த நாள் அமையட்டும். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நன்றி ஜோதி. உங்களுக்கு இப்ப பாடல் வந்து கொம்பு வைத்த சிங்கம்டா படம். பேசாத மொழியே பொழியாத பனியே புலராத பூஞ்சொலி அந்த படக்கப்பம்.
0: ஆமா, அருமையான ஒரு பாடல் அந்த பாடல். மிக்க நன்றி கோதாஸ், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆம்னியர்களே, நீங்க தொடர்ந்து 8 உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்கலாம், இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய கவிதைகளை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலாக இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறளுக்காக பிள்ளைகள் திருக்குறள் மற்றும் மொழி சார்ந்த எந்த ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் 9:30 to 10:30 வரை நாங்கள் தருகின்ற தலைப்பிலே நீங்கள் பேசலாம். அதே நேரம் அன்புடைமை என்ற அதிகாரம் 8வது அதிகாரத்தில் இருந்து குரல் பாக்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இணைக்காது விட்டாலும் பொதுவாக நீங்கள் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு இலகுவான தலைப்பு உங்களுக்கு, ஆனால் ஆழமான தலைப்பு. அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும், அன்பு இல்லாத உலகமும் அங்கே காயப்படுகின்ற மனங்களும், பேசி பார்ப்போமே.

0: விருப்பம் இல்ல மணியை கொண்டாந்து. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? அடடா அட மலடா மலை வர மலைக்குள்ள போக போறீங்களா? புரியல,
1: போகத்தான் வேணும்,
0: போகத்தான் வேணும். சரி சரி, அப்ப மறக்கா குடையை எடுத்துட்டு போயிருங்க. பாடல் எல்லாம் குட்டி பிள்ளைகள் மாதிரி, அதனால கேட்டேன். மிக்க நன்றி. நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வருகின்றது பையா திரைப்பட பாடல். மணி விட்டுட்டு தான் வருவேன். நீ மணி வேண்டாம். எனக்கு புரியல, எப்படி மணி கேக்கு? நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரா வந்து பாக்கணும் மணி எப்படி அடிக்கிறான்னு.

0: நேரம் இப்பொழுது 7:38 நிமிடம் தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. நான் காந்தி. எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் காந்தி. உங்களுக்கு மணிச்சத்தம் கேட்டுதாம்.
1: நீங்க சில பேர் வந்து மணிய காதல வாங்குறது, சில பேர் வந்து
0: லைன்ல வாங்குறதே இல்ல சில விஷயங்கள். சரி சரி, எனக்கு எனக்கும் தெரியும் இது ஒரு மணி சத்தம் என்ற ஒரு எப்படி சொல்றது, அதுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு ஏனென்றால் நான் வானொலியில வந்து இந்த வானொலிக்கு வர்றதுக்கு முதல் தமிழ் எஃப்எம் எல்லாம் வந்து நந்தவனம் கவியரங்கத்தில் வார வாரம் வந்து கவி வாசிப்பேன்.
1: அதை வந்து சில பேர் வந்து அதை வாங்க அடிக்கிறேன்
0: என்ன பாடல் வேண்டும்
1: இப்பொழுது உங்களுக்கு?
0: அங்க நிக்கணும் அப்பா தான் போக முடியாம இருக்கு. இருந்தாலும் எங்களுள்ள சேமார் குடும்பம் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்தினை உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரிவித்து.
1: நன்றி நன்றி. நானே இப்ப வீடியோதான் நேரடியா பார்த்துட்டு
0: அவ்வளவுதான்
1: மருமகளை பார்த்துருக்கு.
0: மருமகள் இப்ப வருவா, மாமனாருக்கு இப்ப சமைச்சு தருவான்னு பாக்குறீங்களா? சரி சரி,
1: அப்படி ஒழுங்கு கேட்டதெல்லாம் வந்து அது ரெண்டு பேரும் நல்லா
0: சந்தோஷமா காணும். அதை நான் நகைச்சுவையாக சொன்னேன். வாழ்க்கையில ஒரு பகுதி தானே, அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான்.
1: அது ஒரு ஆசை இருக்கு, ஒரு கண்டாலும் சாப்பிடுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அப்படித்தான் நானும் சமைக்கிற பொழுது என்னுடைய மாமா வந்து பக்கத்துல இருப்பார். இருந்தோன்னு தான் என்ன உதவி செய்யறேன்னு கேப்பார். நான் என்ன சமைக்கிறேன்னு நல்லதும் கூடாதோ எல்லாம் நல்ல என்று சொல்லிடுவார். இப்பொழுது அவர் இல்லை.
1: சமைச்சால்தான் இருந்துட்டு சமைப்பாள் வந்து ஸ்பெஷலா சமைப்பாள் மரக்கறியும் எல்லாம். நான் கிச்சனுக்கு போட்டேன், கிச்சன் பக்கம் வரவெல்லாம் போங்க ரூமுக்கு போங்கன்றார். எல்லாம் அங்க போய் வகையில நான் சொல்லிட்டு இருப்பேன். நானும் டைம் போகுது.
0: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி காந்தி. உங்களுக்கு மீண்டும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்திப்போம்.
1: நன்றி நன்றி. வணக்கம்
0: வணக்கம்.

0: காந்தியை விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முன்னதாக அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
1: வணக்கம்
0: சுதா, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? வரவேற்கிறோம்.
1: முதல்ல காந்தியின் மகனுக்கு திருமணம் வாழ்த்து தெரிஞ்சு கொண்டு. இரண்டாவது பாட்டு வந்து சூப்பு அர்த்தங்க படத்துல இருந்து, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு.
0: அவர்களுக்கும் பொருத்தமாக வந்திருக்கிறது பாடல். வாழ்த்துக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம் தோமா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். இந்த குமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: எப்படி போக போகுது ஞாயிற்றுக்கிழமை? கொஞ்சம் உதவி செய்து கொடுப்பீங்க அப்படியா? என்ன செய்து கொடுப்பீங்க?
2: வீடு கூட்டி கொடுப்பீங்க
0: ஒரு சாப்பாடு செய்யுங்க. என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு அரிசி படத்துல இருந்து.
0: என்ன படம்?
2: அரிசி. அரிசி.
0: அரிசியா?
2: அரிசி. அரிசி, சோறு அரிசி. ஆமா,
0: அரிசி ஒண்ணு இருக்குதா? சரி சரி.
2: அதுல இருந்து மணிமணி முத்துமணி.
0: மணிமணி முத்துமணி.
2: முத்துமணி.
0: பாடல் இருக்கின்றது, அந்த பாடலும் தொடர்ந்து வரும். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
2: நன்றி. நன்றி காந்தி. இந்த மகனாரே, இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
0: மிக்க நன்றி. மிக்க
2: நன்றி.
0: எல்லாரும் சேர்ந்து வாழ்த்திக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஓல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. நேரம் இப்பொழுது 7:51. புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல் தொடர்ந்து வருகின்றது. எஸ்பிபி அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 8:02. வலிந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்றது. முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான MK Stalinக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்று பெயர் பலகிய ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் திறந்து வைத்துள்ளார். நோர்வே மன்னர் ஹரால்ட் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

மீண்டும் மற்றும் ஓர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேர்களை இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து நீங்கள் 9 மணி வரைக்கும் இந்த கவியரங்கிலே நீங்கள் கவி பாடலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் சமூக பொறுப்பு மிக்க நல்லதொரு கவிதையினை நாங்கள் வழமை போல உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம். சிறப்பான கவிதைகளோடு எப்பொழுதுமே வருவீர்கள். அனைவரையும் நாங்கள் மீண்டும் வரவேற்கின்றோம். அழைப்பிலே காத்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்கள் குழந்தைகளுக்கான மொழி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெறும். 9:30 வரைக்கும், 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் அவர்கள் அங்கே திருக்குறள் சொல்லலாம், அல்லது தமிழ் மொழியில் ஒரு பாடல் பாடலாம், தமிழ் ஸ்பீச் ஒன்று பேச்சு உரை நிகழ்த்தி காட்டலாம், கவிதை பாடலாம். அவர்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த இன்னொரு விடயத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம், இயல் இசை நாடகமாக என்று சொல்லிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து 9:30 10:30 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் எத்தனை தடவைகள் பேசினாலும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இன்றைக்கு அருகி செல்கின்ற ஒரு விடயமாக இருப்பதனாலே அதை பற்றி நிறைய திரும்ப திரும்ப பேசினால் பெருகி செல்லும், அருகுவதை விட்டு பெருகும் என்று சொல்லலாம். அது பெருகாதவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நல்லது ஒரு அதிகாரம், அன்புடைமை என்ற அதிகாரம், தெய்வ புலவன் தந்தருளி 8வது அதிகாரம் அறத்து பாலிலிருந்து. அந்த அதிகாரத்திலிருந்து குரல் பாக்களை நீங்கள் சொல்லலாம். இல்லாத விட்டால் பொதுவாக உங்களுக்காக ஒரு தலைப்பு இந்த சமகாலத்தோடு ஒட்டியதாக தருகின்றேன். அன்பு அற்ற உலகமும் அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும். எவ்வளவு கனதியான தலைப்பு பாருங்க. எப்படி இந்த தலைப்பெண்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் எந்தெந்த கோணங்களில் எங்கெங்கெல்லாம் இருந்து கொண்டு வர இயலுமோ அங்கெல்லாம் பாருங்க, உற்று நோக்குங்க. அவங்க அன்பான உலகம் ஒன்று இருக்கின்றதா, காயப்படாமல் மனங்கள் இருக்கின்றனவா என்று சொல்லி பார்ப்போம். எப்படி இந்த சமகாலத்தை வைத்து கொண்டு பேச போறீங்க, இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். இப்பொழுது பாடல் ஒன்றை தொடர்ந்து நாங்கள் விரைவாக உங்களுடைய கவிதையை கேட்போம்.

0: நேரம் இப்பொழுது 1:10 நல்லா பாட்ட போல சந்தோஷமா கவியரங்க நாங்க தொடங்குவோம். இப்பொழுது காத்திருக்கின்ற அத்தனை கவிஞர்களை நாங்க நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். 8 மணி வரைக்கும் மன்னிக்கவேணும், 9 மணி வரைக்கும் நீங்க கவி பாட போன்றீர்கள். இப்பொழுது எங்களோடு முதலாவதாக இணைந்திருக்கின்ற கவிஞர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: இன்னைய காலை வணக்கம் பஞ்சாச்சரம்
1: அவர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்ற, ஏதோ வருஷத்திலே ஒருக்கா பேசுற மாதிரி இருக்குது.
1: போன வருஷம்
0: பேசினது, இன்னும் பேசல.
1: போன ஆட்டுக்கள பேசியிருந்தோம்
0: ஒரு வருடம் மாதிரி இருக்கு பஞ்சாச்சரம் அண்ணா.
1: என்னென்றால் அன்பு என்ற விஷயத்தை பத்தி நீங்கள் பேசினீங்கள். முதல்ல வந்து பிள்ளைகள், தங்களே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பெற்று எடுத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து கவிதை நடக்க பண்ணி படிப்பிச்சு ஆளாக்கின விட்ட பிள்ளைகளே இன்னைக்கு பல இடங்கள்ல பெற்றோரை உதாசனம் செய்த நாங்கள் பாக்குறோம். கண்ணால
0: பாக்குறதே இல்ல, சில வீட்டு இல்ல,
1: சில இடங்கள்ல அவர்கள் இத்தனைக்கும் அவர்கள் நாங்கள் உருவானதே பெற்றோர்களால என்ற சில இடங்கள்ல மறந்துடுவார்கள். அப்ப நான் இன்னைக்கு சும்மா ஒரு பெற்றோரனும் பெருந்தெய்வங்கள் என்று சொல்ல போறேன்.
0: பெற்றோரனும் பெருந்தெய்வங்கள்,
1: ஒரு அறிவுரை மாதிரி தான் சொல்ல போறேன். இதுல பெருசா விஷயம் மட்டும் இல்ல, ஒரு அறிவுரை மாதிரி தான் சொல்ல போறேன்.
0: கண்டிப்பா அந்த அறிவுரை வேணும். என்ன இளைஞர்களிடம் அந்த கவிதை
1: போ, நானே 3 குழந்தைகளுக்கு அப்பா அந்த முறையில அறிவுரை சொல்றதுக்குரிய சின்ன ஒரு தகுதி எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப சிப்பிகளை தலைக்குறவாக எண்ணாதே, விலை மிகுந்த முத்துக்களின் வீடுதான் அவை என்பதை தெரிந்து கொள்ளும். கல்வி கற்பித்து உன்னை ஆளாக்கிய வாழும் தெய்வங்களான பெற்றோர்களை பூஜித்து போற்றி பேணி காத்திட உறுதிகள். கல்வி கற்பித்து உன்னை ஆளாக்கிய வாழும் தெய்வங்களை பெற்றோர்களை பூஜித்து போற்றி பேணி காத்திட உறுதிகள். மிருகங்கள் கலைந்து போகலாம், ஆனால் அதுதான் மரம் துளிக்க மழையாகி நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். மிருகங்கள் கலைந்து போகலாம், ஆனால் அதுதான் மரம் துளிர்க்க மழையாகி நிற்கிறது என்பதை அறிந்து கொள். நடமாடும் தெய்வங்களான பெற்றோரை மனம் நிறைந்து மகிழ்வாக வைத்துக்கொள். உன் வலிமையான வாழ்க்கைக்கு அவர்கள் தான் ஒளிவிளக்கு என்பதை உணர்ந்து கொள். நடமாடும் தெய்வங்களை பெற்றோரை மனம் நிறைந்து மகிழ்வாக வைத்துக்கொள். உன் வலிமையான வாழ்க்கைக்கு அவர்கள் தான் ஒளிவிளக்கு என்பதை உணர்ந்து கொள். காய்ந்து போன வாடிப்போன உதிர்ந்து போன இலைகள் தான் இளன் தளிருக்கு உரமாவதை தெரிந்து கொள். காய்ந்து போன வாடி போன உதிர்ந்து போன இலைகள் தான் இளன் தளிருக்கு உரமாவதை தெரிந்து கொள். பெருந்தெய்வங்கள் வாழும் தெய்வங்கள் பெற்றோர்களை கண்ணியத்துடன் அவர்கள் வாழும் பொழுது வாழ வைக்காமல் மறந்தபின் கவலை கொள்வது என்பதில் அர்த்தமில்லை என்பதை நெஞ்சில் நிறுத்திக்கொள். பெருந்தெய்வங்கள் வாழும் தெய்வங்கள் பெற்றோர்களை கண்ணியத்துடன் அவர்கள் வாழும் பொழுது வாழ வைக்காமல் மறைந்தபின் கவலை கொள்வது என்பதில் அர்த்தமில்லை என்பதை நெஞ்சில் நிறுத்திக்கொள். நன்றி, வணக்கம்.
0: நீங்க கூறியது மாதிரி நல்ல ஒரு அறிவுரை இந்த காலை பொழுதிலே. நிச்சயமாக அது கால பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயங்கள் சொல்லி
1: இதுக்குள்ளே அன்புடமே வச்சிருக்கலாம்.
0: நிச்சயமாக இனி வயதானவர்கள் வயதான பெற்றோர்களை பார்க்கவில்லை என்று மட்டும் இல்ல, இளைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு பெற்றோர்களை அன்பு செலுத்துவதற்கும் ஒரு குடும்ப பாங்கோடு இயங்குவதற்கும் முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களை வெறுக்கின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள். இளம் வயசிலேயே இளம் பெற்றோர்களை, பணம் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னணி. பெற்றோர்களுடைய பணம் தேவையான அந்த பெற்றோர்களை அரவணைத்து போற தன்மை இல்லாத பிள்ளைகளாக
1: காய்ந்து போன வாடி போன உறிந்து போன இலைகள் தான் இளம் தளிருக்கு உரமாவதை தெரிந்து கொள் என்று நான் சொன்னேன்.
0: பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற மாதிரி, ஆனால் அந்த பெற்றோர் பிள்ளைகள் என்னதான் ஒதுக்கினாலும் செய்தாலும் பிள்ளைகளுக்காகவே இன்னும் பணம் சேர்க்கவனும் உழைக்கவனும் அவர்களை வாழ வைக்கவனும் என்ற துடிப்போடு பெற்றோர்கள் இயங்குவார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு அது
1: நிச்சயமா 2 வேளை 3 வேளை குடும்பத்தோடு நிக்க மாட்டோம், வீட்டில் நிக்க மாட்டோம், அந்த குடும்பத்துக்காக தான் இல்லையா முளைக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிகப்பெரிய ஒரு வருத்தம் தாயகத்துல மட்டுமல்ல இங்கிருந்தான் இருக்கு.
1: தாயத்துல மட்டுமல்ல, தாயத்துல இந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா.
0: ஆமாம், நிச்சயமா மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி, அருமையான ஒரு கவிதை. மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 8:15 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். அடுத்த கவிஞர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இன்னியும் வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
2: நன்றி ஜோதி, நன்றி. முதல்ல என்னுடைய காந்திய அவருடைய மகனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு.
0: ஆமாம், ஆமாம்.
2: நீங்கள் தந்த முதல் நிகழ்ச்சியில, கவிதை நிகழ்ச்சிக்கு முதல் தந்த பாடலும் அருமையா இருந்தது.
0: இந்த பாடலா இப்பொழுது நான் கொடுத்த பாடல்?
2: ஆமா, பெற்றவர்களுக்கு கோயில் கட்டணும் வேண்டாம் ஐயா, கட்டியவர்களுக்கு கோயில் கட்டுங்க, அதுதான் முக்கியம்.
0: தேவையான
2: கருத்தை ஏற்றுக்கொள்வோம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ணம் பாலையும் தண்ணீரையும் வைக்க பாலை குடிச்ச மாதிரி.
2: சொல்லுங்க. சமகால நிகழ்வுகளை கொண்டு ஒரு கவியை படைக்கிறோம் ஜோதி. நாங்கள் எங்களுடைய பஞ்சாச்சரணை வந்தார் எப்பொழுதுமே காதல் கவிதை என்னை கொஞ்சம் மாற்றி எழுதிவிட்டார். கொஞ்சம் உணர்வு பூர்வமாக ஒரு அறிவுரை சொல்வதாக கவிதை வந்த வரவேற்க வேண்டும்.
0: வளமையாக காதல் ததும்ப வருவார். இன்றைக்கு பெற்றோருடைய நலன் வேண்டி ஒரு அறிவுரை கவிதை சிறப்பாக கொடுத்து.
2: இல்ல, அவர் காதல் வேண்டிதான் பாடுவார், காதல் கவிதை எழுதுல. ஆனால் சுற்றுமுற்றம் பார்த்திருக்கிற இதயம் நொந்து போனார், அதனால இந்த கவிதை வந்திருக்க முடியும் நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா இதயம் நொந்து போனார். ஆமா, ஆமா, ஆமா. சரி சரி, அவங்களிடம் நாங்க மறுபடியும் கேட்போம். இப்படி இந்த கவிதை வந்தது எதற்காக சொல்லி சொல்லுங்க. உங்களுடைய தலைப்பு என்ன?
2: என்னுடைய தலைப்பு ஜோதி, இதுவும் கடந்து போகும். சமகால நிகழ்வு வச்சுதான் என்னுடைய கவிதை.
0: இதுவும் கடந்து போகும் என்று அந்த ஒரு மனப்பாங்கு எல்லாரிடமும் இருந்தா கவலைகள் குறைந்து விடும் ரவிபாலா. நிச்சயமாக அது இல்லாம இருக்கிறதால நாம பல விஷயங்களை தூக்கி சுமந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் திரிகிறோம். அதெல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு இதுவும் கடந்து போகும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அடுத்த கட்ட இன்னொரு மாற்றம் சிறப்பாக நிகழும் நிச்சயமாக. சொல்லுங்க.
2: வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையும், ஆனா என்னுடைய கவிதையின் சாரம் என்பது கவிதை கேட்டு முடிஞ்சவரதான் தெரியும்.
0: அப்படியா, கேட்போம்.
2: ஆமா. சொந்த மண்ணின் உரிமை இன்றி குருதி வெள்ள மாறாய் பாய்ந்தோட தேடிய உடைமைகள் சிதறி போக ஒட்டியவை அனைத்தும் உதிர்ந்து வீட உயிர்கவும் அரக்கர்கள் வேட்டையாட அத்தனையும் தாண்டி சாவையும் வென்று திக்கு திசையறியா கடல் தாண்டி சிதறுண்டோ அவனியில் ஒரு கோடி கண்ணியமாய் கனடா கதவு தனை விதித்து கருணை செய்த நாடு அவனியில் ஒரு கோடி அவனியில் ஒரு கோடி கண்ணியமாய் கனடா கதவு தனை விரித்து கருணை செய்த நாடு உறையும் பணியிலும் முளைவிட்ட இனம் நாம் வேறூன்றி கிளைபரத்தி கிளர்ந்தெழுந்த இனம் குளத்திலும் வாழும் நிலத்திலும் உரம் கொண்டோம் உறவுகள் வாழ தரம் தந்து கடமை செய்தோம் இன்று புலத்தில் யாவர்க்கும் புரையோடிய கனவு இன்று புலத்தில் யாவர்க்கும் புரையோடிய கனவு வாழும் அவனியில் கனடா சொர்க்கமே இன்றும் புலத்தில் யாவர்க்கும் புரையோடிய கனவு வாழும் அவனியில் கனடா சொர்க்கமே சொர்க்கத்தில் இங்கே சஞ்சலம் கொண்டோம் என்று சொர்க்கத்தில் இங்கே சஞ்சலம் கொண்டோம் என்று வெள்ளவன் சினத்தால் சிக்கினோம் விலையில் வெள்ளவன் சினத்தால் சிக்கினோம் விலையில் யானையின் காலடியில் மிதியுண்ட புல்லானோம் வரி மேல் வரி வகையறியா தவிக்கிறோம் யானையின் காலடியில் மிதியுண்ட புல்லானோம் வரி மேல் வரி வகையறியா தவிக்கிறோம் முட்டி மோதி பார்த்து விட தலைமைகள் முட்டி மோதி பார்த்து விட தலைமைகள் பரந்த உலகில் தடத்தை விரிக்கிறோம் நாம் பரந்த உலகில் தடத்தை விரிக்கிறோம் வரிச்சுமையை தாங்கிட தோள்களை சுயபலம் கொண்டு வென்றுவிட உறுதி கொள்வோம் வரிச்சுமையை தாங்கிட தோள்களை சுய பலம் கொண்டு வென்றுவிட உறுதி கொள்வோம் பல்வேறு இனங்கள் பகையின்றி வாழ்கிறோம் எட்டு திக்கும் இருந்து வந்து ஓரினமாய் இங்கு உறவு கொண்டு உதாரணமாய் வாழ்கிறோம் பல்வேறு இனங்கள் பகையின்றி வாழ்கிறோம் எட்டு திக்கும் இருந்து வந்து ஓரினமாய் இங்கு உறவு கொண்டு உதாரணமாய் வாழ்கிறோம் வெறி கொண்ட இனர்கள் பழி சொல்லி கனடாவை அடிபணிய வழிகோலி வரி வடிவில் தாக்குதல் வெறிகொண்ட இளர்கள் பழி சொல்லி கனடாவை அடிபணிய வடிகோலி வரி வடிவில் தாக்குதல் எந்நிலை குலைந்து போக வந்ததினும் எந்த மண்ணில் இருப்பதைக் கொண்டு இந்நிலை குறைந்து போக வந்திடனும் இந்த மண்ணில் இருப்பதை கொண்டு இருப்பதை உறுதி செய்து நாடு நலங்கருதி வாழ்வின் சுருதி மாற்றி இந்த மண் இருப்பதை கொண்டு இருப்பதை உறுதி செய்து நாடு நலன் கருதி வாழ்வில் சுருதி மாற்றி இதுவும் கடந்து போகும் உறுதி கொண்ட மனத்துடன் மேப்பில் இலை கொடியை உறுதி கொண்டு பற்றிடுவோம் இதுவும் கடந்து போகும் உறுதி கொண்ட மனத்துடன் மேப்பில் இலை கொடியை உறுதி கொண்டு பற்றிடுவோம் உயர்த்தி பிடித்திடுவோம் இருப்பை இங்கே உறுதி செய்வோம் ஓரணியில் உயர்த்தி பிடித்திடுவோம் இருப்பை இங்கே உறுதி செய்வோம் ஓரணியில் நன்றி ஜோதி
0: அருமை கனடா சொற்கந்தான் இருந்தாலும் இங்கும் சஞ்சலம் எல்லாமே இருக்கு ஜானை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒப்பிட்டு பார்த்த அந்த உவமித்த உவமை நன்றாகத்தான் இருக்கிறது
2: உண்மைதான் ஒரு ஒரு சுமை அல்லது ஒரு இடிதாங்கினால் ஒரு இனம் ஒரு நாடு இந்த வகையில நாங்கள் முட்டி போது பார்க்க வேண்டியது அது அது ஒரு பழிந்து போவது தலை குனிந்து போவது அது ஒரு அழகல்ல வீரத்துக்கு அழகல்ல
0: நிச்சயமாக நிச்சயமாக 50% வரி என்பது இலேசான ஒரு விடயம் இல்ல கண்டிப்பாக அருமையா சொன்னீங்க வரி வடிவில் தாக்குதல் நடக்குது வரி வடிவில் தாக்குதல் அட்டகாசம் அருமையான ஒரு பொருளியல் கவிதை கொடுத்திருக்கிறீங்க மிகவும் வித்தியாசமாக மிக அருமை ஆமா
2: நன்றி நன்றி சமகால நிகழ்வுகளை கொண்டாடுறது கவிஞருக்கு அழகு
0: கவிஞர்களுக்கு அழகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு சுவையோடு வந்திருக்கிறீங்க மிக அருமை மிக அருமை அதனால் தான் இந்த நவரச கவியரங்கம் எத்தனையோ வருடங்களாக திருக்குறள் நிகழ்ச்சி மாதிரி நடைபெற்று கொண்டு வருகிறது எங்கேயோ ஒரு மூலையில நடக்குது என்றதுல சந்தோஷம் சரி
2: இத்தனைக்கு
0: கை கொடுக்கறீங்க அந்த அளவு போதும் இந்த அதிகாலையிலும் கூட எழுந்து அந்த தமிழை நேசிக்கிறதாலையும் தமிழ் மொழியில இருக்கிற அந்த திருக்குறளை நேசிக்கிறதாலையும் என்ன நேரம் எந்த அத்தை ஜாமம் ஏர்லி மார்னிங் எதுவாக இருந்தாலும் நாங்க வர வேண்டும் என்று வருகின்றீர்கள் இல்லையா அந்த தமிழ் மொழி வாழ வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கு மிக்க நன்றி
2: நன்றி ஜோதி நன்றி அதே சமயம் ஜோதி உங்களுடைய எழுத்துக்களை உள்வாங்கி எங்களை எங்களுடைய எழுத்துக்கள் அழகாக எழுதுவதற்கு உறுதுணையாக இருக்கிற உங்களுக்கு நன்றி அதை விட இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து காலையில வந்து நீங்கள் குடும்பத்துல குடும்பத்தை சற்று ஒதுக்கி வச்சுவிட்டு எங்களுக்காக வானொலிக்கு வாரது மிக்க மிக்க நன்றி மிகவும் நன்றி ஜோதி
0: எனக்கு அது கடினமாக நான் எடுப்பது இல்லை திருக்குறளுக்காகவே நான் வருகின்றேன் என்றது மட்டும்தான் உண்மை அந்த திருக்குறளை நான் உங்களிடம் எல்லாரிடம் அதை இடையிலே நான் நிறுத்திவிடக் கூடாது அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அது ஒரு புண்ணியமான ஒரு தொண்டு என்பதனால நான் அது என்ன நேரம் இருந்தாலும் நான் வருவேன் கண்டிப்பா
2: பொதுவாக ஜோதி ஞாயிற்றுக்கிழமை என்பதை பொதுவாக நான் புலம்பெயர்ந்த நாளிலும் சரி எங்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு ஓய்வு நாளாகத்தான் எடுத்துக்கொள்வோம் அதுவும் காலை காலை பொழுதுல நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை காத்து மிக்க மிக்க நன்றி ஜோதி நன்றி
0: மிக்க நன்றி உங்களுக்கு ரவி பாலா எல்லாருடைய புரிந்துணர்வுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்
2: நன்றி
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சைத்திகா செந்தில்நாதன் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நவரச கவியரங்கம் அற்புதமான கவிதைகளோடு இணைந்திருந்த கவிஞர்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து யார் என்று கேட்கலாம் வணக்கம்
4: இனிய
0: வணக்கம் தேவகுமார் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எப்படி இருக்கிறீங்க
4: அருமையான நேர்களின் கவிதைகள் இரவும் சிறப்பா இருந்தது இரண்டும்.
0: அதே நேரம் நீங்க ஏற்கனவே கேட்ட அந்த பாடலும் மிக அருமை, முத்துமணி அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
4: ஆமாம், அது ஒரு அருமையான ஒரு பாடல், அது ஒரு தொகுத்தாத ஒரு பாடல், அண்மையில வந்த பாடல் உண்டு. விஞ்ஞானி இளையராஜா இந்த விஷயத்துல
0: இப்பொழுது என்ன தலைப்புலே கவி வழங்க போறீங்க?
4: செவிதல் அழகி என்ற அந்த இதுல கவிதையில போவோம். இதழ் அழகி, பவளமல்லியோ பழுத்த கோவையோ, பவளமல்லியோ பழுத்த கோவையோ, அவள் இதழ்களின் வண்ணம், அவள் பேசும் பொழுதெல்லாம் அதிர்ந்தது என் மனம். பவளமல்லியோ பழுத்த கோவையோ, அவள் இதழ்கள் வண்ணம், அவள் பேசும் பொழுதெல்லாம் அதிர்கிறது என் எண்ணம். புன்னகை சிந்தும் போதெல்லாம் பூக்கள் தோற்று போகின்றன, புன்னகை சிந்தும் போதெல்லாம் பூக்கள் தோற்று போகின்றன. அந்த செவ்விதழ் ஓரத்தில் மச்சத்தில் என் கவிதைகள் வாழ்கின்றன, புன்னகை சிந்தும் போதெல்லாம் பூக்கள் தோற்று போகின்றன. அந்த செவ்விதழ் ஓரத்தில் மச்சத்தில் என் கவிதைகள் வாழ்கின்றன. வார்த்தைகள் தேவையில்லை அவள் இதழ்கள் அசையும் போது, வார்த்தைகள் தேவையில்லை அவள் இசை இதழ்கள் அசையும் போது, பிரபஞ்சமே ஸ்தம்பித்து நிற்கும் அவள் மெல்ல சிரிக்கும் போது, வார்த்தைகள் தேவையில்லை இதழ்கள் அசையும் போது, பிரபஞ்சமே தம்மித்து போகின்ற நிற்கின்றன அவள் மெல்ல சிரிக்கும் போது. நன்றி, வணக்கம்.
0: அருமை, பவள மல்லியாகவும் பழுத்த கோவையாகவும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீங்க.
4: ஆமா, செவ்விதழ் இதழ் இதழ் அழகு என்று சொல்லுவார்கள் அல்லவா?
0: நிச்சயமாக, கொவ்வை இதழ் அழகி.
4: ஆமா,
0: சிறப்பான ஒரு கவிதை. மிக்க நன்றி உங்களுக்கு தேவகுமார். மேடம் சந்தி,
4: நன்றி, வாழ்த்துக்கு, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய கீதா அம்மா இணைந்திருக்கின்றார், அவரோடு பேசலாம். வணக்கம் கீதா அம்மா.
5: வணக்கம், வணக்கம் ஜோதியம்மா, எப்படி இருக்கீங்க? கன்னடா மக்கள் எப்படி இருக்காங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க.
5: தமிழ்நாட்டு மக்கள் என்னை போன்று சிரிப்பொலியுடன் மிகவும் கம்பீரமாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறார்கள்.
0: நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி இருக்கின்றார் அதையும் சொல்லுங்க.
5: அவரும் நன்றாக இருக்கிறார்கள். மிக அருமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம், பொறுப்பிருந்து பார்ப்போம். குறுகிய நாட்கள் தானே ஆகிறது. வரவேற்புக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். பார்க்கலாம், பொறுப்பிருந்து பார்க்கலாம்.
0: சிறப்பு, சிறப்பு. இப்பொழுது என்ன தலைப்பில் கவி வழங்க போறீங்க?
5: நான் இன்றைய நாளிலே ஒரு சிந்திக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேபாளத்தின் கண்ணீர் கதையை ஒரு கவிதையாக நான் சொல்லுவது ஒரு கவிதை என்று மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு நாட்டின் துயரத்தை மட்டும் நான் சொல்லவில்லை, ஒரு மனித உயிர் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நான் சொல்கிறேன். இதை கவிதையாக அல்ல, நம் மனசாட்சியை தட்டும் ஒரு கண்ணீரின் குரலாக அந்த வலியை நம் இதயத்தில் உணர்ந்து மனித நேயத்தோடு நாம் இந்த கவிதையை நானும் படிக்கிறேன், நீங்களும் கேளுங்கள். இதோ நேபாளத்தின் கண்ணீர். இமயத்தின் மடியில் இருந்த இனிய தேசமே, இன்று இடிபாடுகளின் நடுவே சிக்கி தவிக்கிறாயே. நேற்று சிரித்த வீதிகள் இன்று மௌனமாகி கிடக்கின்றதே. நேற்று விளையாடிய பிஞ்சு கால்கள் இன்று எங்கே? தாய் மடியை தேடும் பிஞ்சு கைகள் தெரியாமல் விண்ணையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. தன் மகனை தேடும் தாயின் கண்ணீர் அந்த கண்ணீரிலோ ஆயிரம் கடல்களின் உப்பு கலந்திருக்க காண்கிறோம். தன் தந்தையை அழைக்கும் குரலிலோ தேசத்தின் இதய துடிப்பையே நாம் காண்கிறோம். கணவரை இழந்த மனைவியின் மௌனம், மனைவியை தேடும் கணவனின் பார்வை முடிவில்லா ஒரு இரவாக நீள்கிறது. இடிபாடுகளுக்குள் உயிரை தேடும் உறவுகள் நம்பிக்கையை மட்டும் இறுக பற்றி கொண்டன. கோயில் மணி ஒலிக்க வேண்டிய நேரத்தில் கண்ணீரின் ஓசை மட்டும் ஓங்கி கேட்கிறது. இயற்கையின் ஒரு சீற்றமே, இயற்கையின் ஒரு சீற்றமே மனிதனின் அகந்தை அனைத்தையும் மண்ணாகி விடுகிறது. இயற்கையின் ஒரு சீற்றமே மனிதனின் அகந்தை அனைத்தையும் மண்ணாகி விடுகிறது. எனது எனது என்று சேமித்த வாழ்க்கை, எனது எனது என்று சேமித்த வாழ்க்கை இன்று உயிர் மட்டும் போதும் என்று சொல்ல வைத்து விட்டது. இன்று உயிர் மட்டும் போதும் என்று சொல்ல வைத்து விட்டது. நேவாள கண்ணீர் நமக்கெல்லாம் ஒரு பாடம். நாளை என்று அன்பை தள்ளி போடாதீர்கள். அருகில் இருப்பவரை அணைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்க வேண்டிய அன்பை இன்றே இப்போதே கொடுத்து விடுங்கள். ஏனெனில் வாழ்க்கை உறுதியற்றது. அடுத்த நொடி என்ன என்பது அறியாத கண்ணாடி போன்றது. நேபாளம் இன்று அழுகிறது என்றால் அது ஒரு நாட்டின் கண்ணீர் அல்ல, மனித நேயத்தின் இதயத்திலிருந்து வழியும் கண்ணீர், மனசாட்சியின் கதவை தட்டும் கண்ணீர். அன்பில்லா வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் என்று கேட்கிறது. பனி சிகரங்கள் கூட உருகுகின்றது நேபாள கண்ணீர் கண்டு. எனவே உயிரிருக்கும் வரை அன்பு கொடுப்போம். அன்பால் அற

0: கவிதையோடு நாம் ஒரு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதை என்று நாம் நினைத்து எடுத்துக்கொள்ள கூடாது. கவிதையோடு நாம் உணரக்கூடிய கருத்துக்கள் தான் இந்த கவிதையிலே நான் எழுதியிருக்கிறேன்.
1: பிரதானமாக நிறைவில் கொடுத்திருந்தீங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனை என்னத்தை உணர்த்துகின்றது என்பதனை மிக சிறப்பாக சொன்னீங்க கீதாம்மா. அதுல இந்த மனிதன் படிக்க வேண்டிய பாடங்கள் நிச்சயமாக பிரார்த்திப்போம். நிச்சயமாக நாங்கள் அதே நேரம் இயற்கை பேரழிவுகள் ஒவ்வொன்றுமே மனிதனுக்கு ஒவ்வொரு பாடங்களை உணர்த்தி விட்டு போகின்றன வாழ்க்கையிலே. அந்த மாதிரி உங்களுடைய கவிதையும் சிறப்பாக அந்த விடயங்களை சொல்லி சென்றது. மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும். நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் திருக்குறளை.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி, மிக்க நன்றி,
1: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நேரம் இப்பொழுது 8:34.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம் புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 to September 5 August 21 வரலட்சுமி விரத பூஜை 23 சப்பரம் 28 மஞ்சள் திருவிழா September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255 வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
1: நேரம் இப்பொழுது 8:35. 9 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை வழங்கலாம் நேயர்களே. அதனை தொடர்ந்து நாங்கள் சிறுவர்களை திருக்குறள் மற்றும் தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6444-2222 இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அவர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுக்கு கதையாகவோ கவிதையாகவோ திருக்குறளாகவோ அல்லது புலவர்களை பற்றியோ தமிழ் மொழி சார்ந்தோ எந்த ஒரு விடயத்தையும் அல்லது ஒரு பாடலாக கூட அவர்கள் பாடி காட்டலாம். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்.
4: கன்று முன்னாது களத்தினும் படாது நல்லால் தீம்பால்.

0: நேரம் இப்பொழுது 8:43. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சிறுவர்களை தொடர்ந்து பெரியவர்களுக்கு வழங்குகின்ற தலைப்பு அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும். அன்பு அற்ற உலகமும் காயப்படும் மனங்களும் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசி பார்க்கலாம். குரல் பாக்களோடும் இணைத்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ற
0: பெயர் பிடிக்கலையா உங்களுக்கு?
1: இதயத்துக்கு பெயர் சூடணும்.
0: இதயத்துக்கு ஒரு பெயர் சூட வேணும். ஏன் அப்படி நினைத்தீங்க?
1: இப்ப பச்சி சில நிகழ்வுகள் நடக்குது நடக்குதுல்ல, அதனால அதுவும் நடக்குதான்னு பாக்கலாம்.
0: அன்பில்லாத இதயத்துக்கு இன்னொரு பெயர் சூட்டி பார்ப்போம்.
1: ஆமா,
0: கேட்போம் சொல்லுங்க.
1: காலையில் சூரியனை கருமேகம் மறைக்கிறது, மாலையிலும் சந்திரனை வெண்மேகம் மறைக்கிறது, என் சந்திரமதியையும் தோஷம் மறைக்கிறது, தேசம் துடிக்கும் பொழுது வேகமும் மறைக்கிறது, பார்க்க நெருங்கும் பொழுது வேஷமும் மறைக்கிறது, துடிக்கும் இதயத்தையும் ஓடும் குருதியும் மறைக்கிறது, வீட்டின் மின் கோலத்தையும் புழுதியும் மறைக்கிறது, காதலின் காலத்தையும் விழுதும் மறைக்கிறது. இத்தனை மறைப்புகளிலும் அவள் முறைப்பாக செல்கிறாள், நானும் வீண் விரைப்பாக செல்கிறேன். இது எப்பொழுதுதான் எங்கு இப்போ சென்று முடியுமோ என்று தெரியவில்லை. பழமை வாய்ந்த ஏரியே பெயர் மாற்றம் செய்யப்படும் பொழுது சங்க கால எங்கள் காதலின் இதயத்தை எப்பொழுது அவள் என் பெயரை மாற்றுவாளோ தெரியவில்லை.
0: எப்படி சங்க காலத்து காதல், மறுபடியும் அந்த வரி சொல்லுங்களேன்.
1: பழமையான ஏரியின் பெயரையே மாற்றப்படும் பொழுது சங்க காலத்தின் எங்கள் காதலின் இதயத்தையே அவள் எப்பொழுது என் பெயரை மாற்றுவாளோ தெரியவில்லை.
0: ஆகவே லேக் ஒன்டாரியோடைய மாற்றிட்டாங்க. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகை. சரி, அந்த மாதிரி மாற்றியாச்சு. சரி, சந்திரமதிக்கு அரிச்சந்திரன் என்ன பிடிக்கலையோ
1: அதான் தெரியல, எங்க விட்டுருக்குன்னு தெரியல, பாக்கலாம்.
0: அப்படியே போக விடுங்க, போகட்டும்.
1: போயிடுச்சுன்னா கஷ்டம், திரும்பி வந்தா நல்லது.
0: திரும்பி வந்தா நல்லது என்று நினைக்கிறீங்களா?
1: ஆமா, நல்லதுதான். அப்புறம் காதல் ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா காலங்காலமா இருக்குமே. ஆமா,
0: சரி சரி, பார்க்கலாம். மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: கவிதை, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நல்லது, நல்ல சொல்லாடல், முறைப்பு விரைப்பு எல்லாம் சொல்லி மிக அருமையா சொல்லி இருந்தீங்க. மிக்க நன்றி ரமேஷ்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது அடுத்த கவிஞர் நம்மோடு, வணக்கம்.
2: பெண்களை
0: கடவுளாக பார்ப்பவர், எப்பொழுதும் பெண்களை வர்ணித்துக் கொண்டேதான் இருப்பீங்க, இன்றைக்கு புதுசா சொல்லுங்க.
2: அவள் அழகு நிலவு நொழியை அவள் முகத்தில் கண்டேன். அவளை பார்த்த நிலவு தன் ஒளியை மறைத்துக் கொண்டது. மல்லர்களின் மென்மையை அவள் சிரிப்பில் கண்டேன். அவள் சிரித்த நொடி மலர்கள் கூட இதழ்களை மூடிக்கொண்டன. தொந்தல் நினைமையில் அவள் குரலை கேட்டேன். அவள் பேச தொடங்கியதும் தொந்தல் கூட தன் இசையை மறந்தது. வானவில் வண்ணங்களை அவள் விழிகளில் கண்டேன். அவள் விழிகளில் சந்தித்த போது வானவில்லே வெக்கத்தில் வானத்தின் ஓரத்தில் மறைந்தது. இயற்கை முழுவதும் அவளை பார்த்து பெருமை கொள்ளவில்லை. தன் அழகோ அவளிடம் தோற்றுவிட்டது என்று மெல்லம் வெட்கப்பட்டது. அவள் நடந்து சென்ற பாதையில் பூக்கள் பூக்கவில்லை. அவள் பாதம் பட்ட இடமெல்லாம் பூக்களாகி போனது. அவள் கூந்தலை தொட்ட காற்று தன்னை தொந்தல் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்பட்டது. அவள் சிரிப்பை கேட்ட அருவியும் கூட தன் ஓசையை தாழ்த்தி அவளின் இசையை கேட்டது. அவள் அருகில் வந்தபோது இயற்கை மட்டுமல்ல அழகன்ற சொல்லுக்கே புதிய அர்த்தம் புரந்தது. உலக
0: ஜாரவள்.
2: சும்மா பெண்கள் பொதுவா பெண்கள் அளவலை ஒரு வார்த்தையில சொல்லி போட்டு போறேன். எனக்கு சின்ன வயதுல பெண்களை பற்றி தெரியல, எனக்கு இப்ப பெண்கள் மீது பெண்களை ஒவ்வொரு கேட்க மரியாதை வருது. அதனாலதான் நான் பெண்களை கடவுள் இந்த நிலையில கொண்டு வைத்து பாக்குறது காரணம். உங்களை எல்லாரு
0: உங்களை மாதிரி எல்லா ஆண்களும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நினைக்கின்ற அந்த உண்மை தன்மை என்பது இருக்க வேண்டும். பெண்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு அப்படி இருக்கு.
2: நான் உங்களை விட்டு சொல்றேன், நான் எந்த மனசுல நினைச்சு கொண்டிருக்கேன், நான் பெண்கள் பாதத்தை கழுவி கூட பூ போட்டு தலை வச்சு கும்பிடும் அப்படி எனக்கு இப்ப பெண்கள் அவ்வளவு அளவு கடந்த மரியாதை. நம்ம என்ன எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த மனசுல பட்டதை சொல்லி கொடுப்போம். நன்றி.
0: சரி சரி, அருமையா எழுதி இருந்தீங்க புருஷோத்தமன். வானவில் நிறங்களை அவள் விழிகளில் கண்டேன், நல்ல ஒரு கற்பனை. அத்தனை நிறங்களையும் விழிகளில் பார்த்திருக்கிறீங்க. பாதம் பட்ட இடமெல்லாம் மலர்களால் நிறைய கண்டேன். மிக அருமை, மிக அருமை, மிக நன்றி.
2: வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்துக் கொண்டு நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன, நீங்க இணைந்து கொள்ளலாம்.

கவியரசர் கண்ணதாசனின் வரிகளிலே பாடலோலை தோய்கின்றது. நேரம் இப்பொழுது 8:56. அடுத்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து திருக்குறளினும் திருவிளக்கிலே சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது 9:03 தொடர்ந்து 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கப் போகின்றோம். இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் குழந்தைகளை சந்திக்கலாம். அதைத் தொடர்ந்து பெரியவர்களை அன்புடைமை என்ற அதிகாரத்தோடு சந்திக்கப் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: கஜானன்.
0: கஜானன், இனிய காலை வணக்கம். உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். கஜானன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறேன்.
0: நல்லமா இருக்கிறீங்க. சரி, திருக்குறள் சொல்றதுக்கு எளியா அலும்பிட்டீங்க நித்ரியால. ஆமாம் ஆமாம். கஜானன் சொல்லுங்க, கஜானன் எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9
0: வகுப்பு படிக்கிறீங்க. சரி, இன்றைக்கு கஜானன் எங்களுக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? திருக்குறளா அல்லது தமிழ் மொழியில வேறு ஏதாவது ஒரு விடயம் சொல்ல போறீங்களா? திருக்குறள் சொல்ல போறீங்க. சரி சரி. திருக்குறள் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க என்று?
1: உத்த நோய் நீக்கி உறாமை முக்காக்கும் தத்தியார்.
0: அந்த குறள் பாவுக்கு பொருள் தெரியுமா? பிள்ளைக்கு என்ன மீனிங்னு தெரியுமா? சொல்லுங்க.
1: வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராம காக்க வல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் நமக்கு கூறியுள்ளார்.
0: திருவள்ளுவர் பெருமான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார். சரி, அப்ப பெரியாக்கள் சொல்றது, பெரியவர்கள் சொல்றது எல்லாம் நாங்க கேட்க வேணும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேணும், அந்த மாதிரி வீட்டுல அம்மா அப்பாவோ அல்லது தாத்தா பாட்டியோ அல்லது பெரியவங்க யார் சரி சொல்றத நீங்க கேட்பீங்க. அப்படி கேட்காத பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவையின சொல்ல கேளுங்கன்னு சொல்ல போறீங்க. சரி சரி. உங்க வீட்டுல உங்களோட தாத்தா பாட்டி யார் சரி இருக்கிறீனுமா?
1: இல்ல
0: இல்ல. சரி சரி. ஆகவே நீங்க அப்ப அம்மாவுக்கு எல்லா உதவியும் செய்து கொடுப்பீங்களா? அம்மா அப்பாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க கஜானன்?
1: வீட்டு வேலை கொஞ்சம் செய்து கொடுப்பேன்.
0: வீட்டு வேலை செய்து கொடுப்பீங்க. சரி, வீடெல்லாம் கூட்டி கொடுப்பீங்களா? வீடு கூட்டி சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்வீங்களா? என்ன செய்து? சில நேரம் செய்து கொடுப்பீங்க. ஆஹா, மற்ற நேரங்கள்ல நீங்க படித்து கொண்டிருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம் ஆமாம். சரி, திருக்குறள்ல பிள்ளைக்கு வேறு எந்த அதிகாரம் நிறைய பிடிக்கும், அதிகமா பிடித்த ஒரு அதிகாரம்? நட்பு பிடிக்கும். பிள்ளைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களா? இருக்கணுமா உங்களுக்கு நண்பர்கள்? சரி சரி. எப்படி, தமிழ் பேசுற நண்பர்கள் இருக்கிறார்களா அதிகமாக, அல்லது வேறு மொழி பேசுற நண்பர்கள்? எல்லாருமே நண்பர்கள் தான், தமிழ் பேசுற நண்பர்களும் இருப்பார்கள் இல்லையா? சரி, வேற என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு, கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும்? என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் என்று சொல்லுவோமா, அல்லது திருக்குறள் படியுங்க சொல்ல போறீங்களா? திருக்குறள் படியுங்க. சரி சரி. உங்களோடு வேறு யார் இருக்கின்றார்கள் பேசுறதுக்கு?
1: சின்ன தம்பி.
0: உங்களோட சின்ன தம்பி. சரி, கொடுங்க தம்பியிடம்.
1: வணக்கம்.
0: இன்னிய வணக்கம் குட்டி தம்பி. உங்களுக்கு என்ன பெயர்?
1: மஜீரன்.
0: கஜீரன், இனிய வணக்கம். கஜீரன், எத்தனையாம் வகுப்பு இப்பொழுது படிக்கிறீங்க?
1: நான்காவது வகுப்பு போறேன்.
0: நான்காவது வகுப்பு. தமிழ் பாடசாலை போறீங்களா? சரி, திருக்குறள் எப்படி போகுது உங்களுக்கு? படிக்கிறீங்களா திருக்குறள்? சரி சரி. திருக்குறள் உங்களுக்கு நிறைய பிடிக்குமா படிக்கிறது? அது உங்களுக்கு ஈஸியா இருக்குதா, இலகுவா இருக்குதா படிக்கிறதுக்கு திருக்குறள்? சரி, அது படிக்கிறத ஏன் படிக்கிறீங்க திருக்குறள்? கணக்கு என்ன நல்ல அறிவு
1: சொல்லுங்க. அறிவு வேணும்,
0: அறிவு வேணும், அதுக்காக படிக்கிறீங்க. சரி, நல்ல பழக்க விளக்கம் எல்லாம் சொல்லுதா திருக்குறள்? சரி, குட்டி ஐயாவுக்கு என்ன திருக்குறள் விருப்பம், என்ன குறள் பா சொல்ல போறீங்க?
1: முகனக நட்பது நட்பன்று, நஞ்சத்தை அகனக நட்பது நட்பு. மனிதருக்குத்தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். முகம் மட்டும் பிடிப்பத நட்பல்ல, இதயமும் மகிழ்வது உண்மையான நட்பாகும்.
0: ஓ, அப்ப ஒரு உண்மையான நண்பர்கள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க கஜீரன்?
1: ஓம்,
0: எப்படி இருக்க வேணும்?
1: நல்லமா,
0: நல்லா இருக்கணும். சரி, ஒருத்தரோட சண்டை போடணும், கோவிக்கணும், கதைக்காம இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா?
1: இல்ல.
0: சரி, சிறப்பு. வேற என்ன குட்டி ஐயா சொல்ல போறீங்க திருக்குறள் பற்றி?
1: எல்லாரும் படிவா படிக்கணும் திருக்குறள்.
0: சரி, திருவள்ளுவர் பெருமான் கையில என்ன வச்சுக்கிறார்? ஒரு பெண்ணும் வேற என்ன வச்சுக்கிறார்? எழுத்தாணியும் வேற, ஒரு புக் வச்சிருக்கிறாரா? பாத்திருக்கீங்களா திருவள்ளுவருடைய படம்? வீட்டுல சில வச்சிருக்கீங்களா திருவள்ளுவர் சில? என் வீட்டுல இருக்கு திருவள்ளுவர் சில. குட்டியா வீட்லயும் ஒரு திருவள்ளுவர் சில வச்சிருக்கணும், சரியா? எந்த வீட்டுல அழகான ஒரு வெள்ள திருவள்ளுவர் இருக்கு கஜீரன். அழகான ஒரு தெய்வ புலவர் இருக்கிறார் என் வீட்டுல. சரி, வேற யார் இருக்கிறாங்க உங்களோட பேசுறதுக்கு? அண்ணா இருக்கிறாரா?
1: இல்ல.
0: இல்ல, வேற என்ன சொல்ல போறீங்க கஜீரனங்களுக்கு? அவ்வளவுதான். உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் தெரியுமா பிள்ளைக்கு எழுதுறதுக்கு? சரி, தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு சொல்லுங்க, தெரியுமா?
1: இல்ல.
0: தெரியாதா குட்டி ஐயாவுக்கு? 247. தெரியுமா பிள்ளைக்கு? இப்ப தெரியும். அப்ப என்னென்ன எழுத்துக்கள் எழுதுவீங்க? உயிரெழுத்தெல்லாம் எழுதுவீங்களா? நான் எழுதுவீங்களா மெய் எழுத்துக்கள்? உயிர்மெய் எழுத்தெல்லாம் எழுதுவீங்களா? சரி சரி, மிக்க நன்றி கஜீரன். வேறு பிள்ளை தேவாரம் தெரியுமா பாடுறதுக்கு? தேவாரம் படிக்கிற நீங்களா சுவாமிக்கு? அப்ப என்ன சொல்லி ப்ரே பண்ற நீங்க? மன்னனம் செய்து வைங்க, அடுத்த தரம் வரும்போது சொல்லி காட்டவன். தேவாரம் ஒரு புராணம், சரியா? பயப்படுறீங்களா இல்லத்தானே? சரி, மிக்க நன்றி கஜீரன். நீங்க வேற மேடைகள்ல எல்லாம் திருக்குறள் சொல்லி இருக்கிறீங்க அப்படியா? ஸ்டேஜ்ல திருக்குறள் சொல்லி எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க? எங்கெங்க சொல்லி இருக்கிறீங்க, எந்த மேடைகள்ல? ஞாபகம் இருக்குதா பிள்ளைக்கு?
1: தாய் மரபு பெண்கள்.
0: எங்க ஐயா?
1: தாய் மரபு பெண்கள்.
0: தாய் மரபு திங்கள்ல சொல்லி இருக்கிறீங்க. சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு. ஆகவே நாங்கள் இப்பொழுது விடைபெறலாம். மிக்க நன்றி கஜீரன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வாழ்க திருவள்ளுவம். நிறைய படியுங்க, சரியா? தமிழ் படியுங்க, எல்லா பாடங்களும் படியுங்க, திருக்குறளும் படியுங்க. மீண்டும் சந்திப்போம்.
1: ஓகே.
0: ஆமாம், நன்றி, வணக்கம்.
2: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: Enne car loanum kidaikku
4: காசு வேடு வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் இல்லி கண்டு சொல்லிட்டேன் தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்ட அவவும் இல்லி கண்டுட்டா கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்
5: அம்மா நகை அடகு மாடம் நகைக்கு கூடிய பெருமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
5: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு மாடம்

0: என்னமானில சுமதி இந்த வெட்டிங் வருதுல்லே
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்
1: வேற எங்க அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட் கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

நேரம் இப்பொழுது 9:25 பாடல் ஒன்றை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம். இன்று திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியல் பகுதியில் இருந்து அதிகாரம் 8 அன்புடைமை குறித்து நாங்கள் பேச போகின்றோம். உங்களுக்கு பிடித்த குறள் பாக்கள் இருந்தால் நிச்சயமாக எடுத்து வரலாம். அதே நேரம் உங்களுக்கு பொதுவான ஒரு தலைப்பினையும் தருகின்றோம். அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும் என்ற தலைப்பிலே நீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த அன்புடைமை அதிகாரத்தோடு இணைத்து பேசலாம், பொதுவாகவும் பேசிக் கொள்ளலாம். பார்ப்போம் எப்படி பேச போன்றீர்கள். அவளோடு இருக்கின்றோம். அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும்.

நேரம் இப்பொழுது 9:31. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். பெரியவர்களே, 10:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். சிறப்பான ஒரு தலைப்பு, சமகாலத்தோடு சமகாலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு, அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு பார்க்கலாம் எப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போன்றீர்கள். இன்று அறத்துப்பாலிலே 8வது அதிகாரமாகிய அன்புடைமை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த குரல்பாக்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த குரல்பாக்களை நீங்கள் இணைத்து சொல்லலாம், அல்லாது விட்டால் நீங்கள் பொதுவாக பேசலாம். அன்பற்ற உலகமும், அன்பு அற்ற உலகமும் காயப்படும் மனங்களும். இந்த அன்பு இல்லாத உலகத்தில் காயப்பட்டு துடிக்கின்ற மனசுகள், மனங்கள் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. பல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆகவே பார்ப்போம். நான் பேசலை, நீங்கள் தான் பேச போகிறீங்க. இருந்தாலும் கூட உண்மையில் அன்பு தான் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய இயங்கு விசை என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தை இயக்குகின்ற மாபெரும் சக்தி

சுரவேகத்தில் மனித குலம் தன் மென்மையான உணர்வுகளை தொலைத்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் உலகம் மெல்ல மெல்ல அன்பற்ற நிலமாக மாறத் தொடங்கியிருக்கின்றது. அதையும் பார்க்கின்றோம். அனுபவிக்கின்றீர்களா? நீங்களும் அதையும் சொல்லலாம். நிச்சயமாக அன்பின் தாகத்தோடு அலைகின்றன மனித மனங்கள். அது சிலருக்கு கிடைக்கும், பலருக்கு கிடைக்காது. அந்த இடத்திலே அந்த ஆன்மா அனாதையாக உணர்ந்து கொள்கிறது. சுயநலம், பொருளாதார போட்டி, போலியான ஒரு சமூக கட்டமைப்பு, இதெல்லாம் நிறைந்த இன்றைய சூழலில் மனித உறவுகள் எப்படி சொல்றது, வெறும் பயன்பாட்டு பொருளாக கருதப்பட்டு விடுகின்றன சில இடங்களிலே. அப்படி இருக்கக்கூடாது என்பதனை தெய்வப்புலவர் மிக அருமையாக சொல்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்கிறார். ஆகவே மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு உருகுகின்ற, இறங்குகின்ற அந்த குணம் இன்று சுருங்கி போகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிறருடைய வீழ்ச்சியை கண்டு விலகி செல்கின்ற குணம் கூடாது. அந்த இடத்துல அந்த உயிருக்கான அந்த அன்பை, அந்த தேவையை, அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியை நம்மால் செய்ய முடியுமென்றால் செய்வது சிறப்பு. அன்பில்லாத மனிதர்களாக இருந்தால் இந்த உலகம் கண்டிப்பாக நரகமாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பல தேசங்களிலும் பார்க்கின்றோம். அது குறித்து பேச போறீங்க. அற்புதமான ஒரு தலைப்பு, அன்பில்லாத உலகமும் அங்கே காயப்படும் மனங்களும். பல இடங்களில் பார்க்குறீங்க, அது குடும்பங்களிலிருந்து, வெவ்வேறு இடங்களிலிருந்து, பொது தளங்களிலிருந்து, எல்லா இடங்களிலும் பார்க்குறீங்க இல்லையா? நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் எப்படி என்பதனை எதிர்பார்க்கின்றோம்.

0: இல்லையா?
1: தமிழ் எச்டியின் விடியல்.
0: அன்புடைமை குறித்து பேசுறதுக்கு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர்களோடு வணக்கம். வணக்கம் பஞ்சாட்சரம் அவர்களே. சற்று கனதியான தலைப்பு,
2: அந்த கனதியான தலைப்புகளை போறதுக்கு முதல் சில விஷயத்தை சொல்லிவிட்டு ஆறு காலமே எல்லாரும் ஒரு வித உற்சாகத்தோட பெற்றுக்கிற உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
0: மிக்க நன்றி.
2: மற்றது இதுக்கு முதல் நடந்த அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தமிழ்நாட்டிலிருந்து
2: கீதாம்மா நேபாள அர்த்தங்களை சொல்லி சொல்லியிருந்தா, அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம்.
0: அவ சொல்லும் பொழுது
2: எனக்கு யாழ்ப்பாணத்துல அங்க கிட்டத்தட்ட 60 பேர் உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப உடனே ஞாபகம் வந்து யாழ்ப்பாணத்துல நேற்று 60 எலும்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டது கண் முன்னால வந்து நின்றது. அதையும் இந்த இடத்துல சொல்லித்தானே வேணும்.
0: கண்டுபிடிச்சாச்சு.
2: மற்றது இப்பத்த விஷயத்த பார்க்க போயக்குள்ள புரிதல் குறைஞ்சொண்டு வருது, புரிந்துணர்வு இல்லாம போகுது. ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம். அப்ப நாங்கள் நீதிமன்ற வாசல்ல நிக்கிற அதெல்லாம் தம்பதிகளை என்ற எண்ணிக்கை அதை எடுத்துக்காட்டும். அன்பில்லாமல் ஒரு அன்பு எதிர்பார்க்கிற அன்பு தான் இன்றைக்கு இருக்குது. அன்பின் நிலைமை என்றது இன்றைக்கு இப்ப மழை வர முந்தி நாங்கள் கெதில போட்டு வந்துடலாமான்னு சிந்திச்சு கொண்டு போறது, ஆனா இன்றைக்கு நல்ல மழை வர போதும். அப்ப குடையை எடுத்து செல்லு, குடையை கொண்டு வைக்கலாம், மழை வராமலும் விட்டுடும். அப்ப நாங்கள் என்னட்டு எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு மாறித்தான் இன்னைக்கு நடந்து போகுது. கடைசியா என்ன நடக்குது? ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சது.
0: இப்பொழுது மன்னிக்கு ஒண்ணும் குறுக்கிடு, குடை கதை சொல்கிற பொழுதுதான் மழை காலத்துல குடை பயனுள்ளதாக தெரியும்.

0: மழை நின்ற பின்பு அந்த குடை உங்களுக்கு வேண்டா பொருளாக
1: அது மூளைக்கு ஒதுக்கி போட்டுருக்கோம்.
0: நிச்சயமாக.
1: அப்ப இதென்றாலும் பாருங்க, நாங்கள் நம்பி முழுமையா விஷயம் எங்களுக்கு கடைசியில் ஏமாற்றத்தான் பெறுகிறார். நம்ம எதிர்பார்ப்போட காத்திருந்து காத்திருந்து கடைசியை என்ன என்னத்தை மிச்சம் தான் வெளியே வெளி ஊடுகிறார்கள். நாங்கள் எல்லாம் காதலிப்போம், எல்லாம் செய்வோம், ஆடம்பரமா திருமணம் செய்வோம், இச்சைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷத்துல நீதிமன்றத்தில் போய் நிற்போம். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வள்ளுவர் அன்றைக்கு சொல்லி வச்சது, உண்மையான அன்பு இருந்தால், உண்மையான புரிந்துணர்வு, உண்மையான அன்பு, அது உண்மைன்றது இல்லாம போச்சு. அது இருந்தால்தான் ஓரளவு வாழ்க்கையில நாங்கள் சந்தோஷமா வாழக்கூடிய இருக்கும். அந்த விட்டு கொடுக்கற மனப்பான்மை இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற கட்டாயம் நடக்கணும்ன்ற ஒரு பாடு. அப்ப உள்ளத்துல உள்ளத்துல ஒரு அன்பு இல்லாத வாழ்க்கை தான் கணவர் இன்றைக்கு பால நிலத்துல பட்டம் பலம் தடுத்த மாதிரி இன்றைக்கு வாழ்க்கை வாழ்ந்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வெற்றை மலம் தடுத்தட்டு. இதுதான் இன்றைக்கு நிலைமை. ஆனா ஒரு சின்ன ஒரு சதவீதம் உண்மையான அன்பர் இருக்கு. நான் ஓட்டு மொத்தமா 100 வீதத்தையும் சொல்ல இல்லை, அது கூட 20 வீதம் கொடுக்கலாம். அப்ப உண்மையான அன்பு முதல் அதை புரிய வேணும், உணர வேணும். புரிஞ்சாத்தான் உணர்ந்தாத்தான் உண்மையான அன்பு இங்க இருக்கின்றது தெரியும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழினம், அன்பின் வலியது உரிமையில் அதுல இருக்கு என்பதில் போட்ட உடம்பு. அப்ப கேட்கறீங்களோ? ஓ, சத்தம் சுருதி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, அதான் கேட்டேன். ஹலோ.
0: ஆமாம் ஆமாம்.
1: அப்ப
0: என்னுடைய
1: கருத்துக்கு எதிர் கருத்துடைய தாராளமா வந்து எனக்கு சொல்லுதான், நான் அதை ஏற்றுக்கொள்றேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தா.
0: கண்டிப்பா.
1: நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி பாஞ்சாச்சரம் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், நல்ல குரல் பாக்களையும் எடுத்து வந்திருந்தார். அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வெற்றல் மரம் தளிர்த்தற்று என்று சொல்லி மிக அருமையான ஒரு குரல் பா. உண்மையில் இத்தனை தடவைகள் நாங்கள் இந்த அதிகாரத்தை பேசினாலும் நமக்கு எல்லாருக்குமே வேண்டப்பட்ட ஒன்று அந்த அன்பு தான். அந்த மூன்றெழுத்து மந்திரத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகு, அத்தனை ஜீவன்களும் அன்புக்காக இயங்குகின்ற, அன்பு அற்று தவிக்கின்ற பலரை பார்க்கின்றோம். ஆகவே அது பெற்றோராக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிக அருமையான ஒரு குரல் பா. அன்பு அகத்து இல்லாத உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்று சொன்னார் பஞ்சாச்சரம் அவர்கள். ஆகவே அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்பு இல்லாத சமூகம், அன்பு இல்லாத உறவுகள், நட்பு, காதல், எல்லாமே ஒரு வறண்ட நிலத்திற்கு சமம். அங்கே எந்த நன்மையும் வளர்ச்சியும் ஒருபோதுமே இருக்காது, நிச்சயமாக. ஆகவே அன்பு என்பது வேண்டும். பட்ட மரம் போல வறண்டு வாழ்க்கை பயனின்றி போய்விடக்கூடாது, இல்லையா? ஆகவே உண்மையான அன்பு இந்த மாதிரி வறட்சியை கொடுக்காது. கொடுப்பதாக இருந்தால் அது ஏதோ ஒன்றுக்காக வந்த அன்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான ஒரு அருமையான குரல்பா இந்த குரல்பா. ஆகவே நாங்கள் என்னதான் பணம், பதவி, கல்வி எல்லாம் இருந்தாலும் கூட அன்பில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வறண்ட பட்டமரம் போல வாழ்க்கை பயனில்லாமல் போய்விடும். என்னதான் இருந்தாலும் அன்பு என்பது வேண்டும். அது ஒன்றே போதும், நமக்கு வேறு என்னதான் இல்லாத விட்டாலும் கூட. இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம் அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, கோதாஸ் கலெக்டரன்.
0: இன்னிய வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கோதாஸ், சொல்லுங்க.
2: நன்றி. முதற்கண் எனது அபிமான நேயர் காந்தியின் மகனுக்கு திருமண வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு. அடுத்தது எல்லா கவிஞர்கள் எல்லோருக்கும் நான் ஃபேன். பஞ்சாச்சரம், காந்தி, குறும்பு கவிஞர் ரமேஷ், கீத்துக்குட்டி எல்லோருக்கும் நான் ஃபேன். எல்லோருடைய கவிதைகளையும் ரசிப்பவன். எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு.
0: நன்றி.
2: நான் எடுக்கிற தலைப்பு இந்த அன்பில்லாத, அன்பில்லாததால இன்றைக்கு நமது இலங்கையே தடுமாறுது. குறிப்பிட்ட மனிதர்களின் போதை வஸ்து வியாபாரம்,
0: நிச்சயமாக
2: ஒரு குறிப்பிட்ட நபர்கள் உழைக்க வேண்டி வலிக்கிட்டு இன்றைக்கு இலங்கையில் மாணவர்கள் முதல் குடும்பத்தர் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே துயரத்தை அனுபவிப்பதால் அந்த மாணவர்கள் என்பது அவர்களுடைய பெற்றோர்கள் இதை அழிக்க புறப்பட்ட அரசாங்கம் நாடு எல்லாமே தடுமாறுகிறது. இது அன்பில்லாதவர்களால வந்த வினயம். இது ஆரம்பத்திலே தமிழர்களுக்குத்தான் இதை அழிக்க வேண்டும் என்று தமிழர்களின் மாணவர்களைத்தான் குறிவைத்து அரசியல்வாதிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அது முழு இலங்கைக்குமே வியாபித்து இன்று இலங்கையே நரகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது.
0: அன்பில்லாதவர்களால் தான் ஒரு தேசம் அளிக்கப்படும், ஒரு சமூகம் அளிக்கப்படும், ஒரு மொழி அளிக்கப்படும். மொழியில இருக்கின்ற அத்தனை செவ்வியல் இலக்கியங்கள் அளிக்கப்படும். அன்பு உள்ளவர்கள் பற்றுள்ளவர்களால வளர்க்கப்படுமே தவிர அளிக்கப்படாது.
2: கைப்பற்ற போகிற பொருள்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பெறுமதியாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த கோடிக்கணக்கான பெறுமதியை அரசாங்கம் யாருக்கும் விற்க முடியாது. அதை கடலில் திறக்க முடியாது, எரிக்க முடியாது, புதைக்க முடியாது. அதால் அரசாங்கத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது இந்த சிறையில் இவர்கள் எல்லாரையும் பிடித்து சிறையில் எடுத்து சிறை தாங்க முடியவில்லை. சிறையில் லட்சோப லட்சம் மக்கள் சிறையில் கொல்லக்கூடியதை விட அதிகமான மக்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அப்ப இது உண்மையிலேயே உலகம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த இதுக்கு தண்டனை என்ன கொடுப்பேன் தெரியவில்லை. இதை தாங்களாக திருந்த வேண்டும். இதை தொழிலாக கொண்டவர்கள் தாங்களாக திருந்த வேண்டும், தொழிலாக கொள்பவர்களும் திருந்த வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு நாடே கதி கலங்கி போயிருக்கிறது. மற்றது இதை தவிர அந்த நேபாள நாட்டில் நடந்த சம்பவத்துக்கும் மிகுந்த வேதனை. ஆனால் ஒன்று நான் கவனித்தேன், இந்த இந்த கூட்டுவன் வந்து நிறவேட்டி ஆடுறது இந்த எட்டாம் நம்பர் அன்றைக்கு பாருங்கள், யோக செட்டு அன்றைக்கு கூட்டெண்ணும் எட்டு. இதே மாதிரி சுனாமி வந்த திகதி 2004 12 26 அன்றைக்கும் எட்டு, கூட்டெண் எட்டு, இதுவும் எட்டு, கூட்டெண் எட்டு.
0: அப்படி நம்புறீங்க? அப்ப எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்க என்ன?
2: இல்ல, எட்டாம் நம்பர்ல பிறந்தவர்களுக்கும் அதான் அது சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஐந்தாம் நம்பர்ல பெயர் வைக்க சொல்லி, ஐந்தாம் நம்பர்ல பெயர் வைத்தால் அதுக்கு பிரச்சனை இல்லை. எட்டாம் நம்பர்ல பிறந்த எட்டாம் நம்பர் கூட்டன்னா வந்தாலும் ஐந்துல வையுங்கோ. ஆனால் எட்டாம் நம்பர் இப்படி கூட்டன்னு விட்டு வர்ற ஒரு நாள்ல தேடி பிடிச்சு ஒரு நல்ல காரியங்கள் சுபகாரியங்களை செய்யாதேங்கோ தயவு செய்து. நான் சொல்றேன், ஆனால் அது நான் தைரியக்காரனாக இருக்கலாம்.
3: முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். Call 647-327-8111 647-327-8111 Sahaja.

0: அன்பில்லாதவர்களுடைய உடம்பு எப்படிப்பட்டது என்பதனை தெய்வப்புலவர் மிக அருமையாக சொல்கிறார். அது ஒரு உயிரற்ற வெற்றுடம்பு என்று சொல்கிறார். ஆகவே உயிருக்கு இணையானது இந்த அன்பு. அன்பின் வழியிலே இயங்கக்கூடிய உடம்பு தான் உயிர் நின்ற உடம்பு. அன்பு இல்லாதவர்களுக்கு உள்ள உடம்பு எலும்பை வெறும் தோலால் போர்த்திய வெறுமனே ஒரு ஜடலமாக சொல்கின்றார். அங்கே இரக்கம் ஐந்து எதுவுமே இருக்காது, ஈரத்தன்மையே இருக்காது. வெறும் எலும்பை தோலால போத்திய வெற்று ஜடலமாக பார்க்கிறார். ஆகவே நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்குள் பல விடயங்கள் அடங்கும் இல்லையா? ஆகவே அன்புடைமை அதிகாரத்தினுடைய உச்சக்கட்ட கருத்தாக இந்த குரல் பாவை வைத்திருக்கின்றார். உயிர் வாழ்தலுக்கான அத்தியாவசிய வரையறையாக அன்பை திருவள்ளுவர் இந்த குரல் பாவிலே பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அன்பின் வழியது உயிர் நிலை அகுது இல்லார்க்கு. அந்த சொற்களை நாம் ஸ்பிளிட் பண்ணி பிரித்து பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளும். அகுது இல்லார்க்கு என்பு தோல் போர்த்த வெற்று உடம்பு என்று சொல்கிறார். அன்பின் வழியது உயர்நிலை அகுது இல்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இப்பொழுது நாங்கள் அடுத்த நேயரோடு பேசலாம். யார் என்று கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, ரவி பாலா.
0: இனியும் வணக்கம் ரவி பாலா. எல்லாரும் பொறுமையா காத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: நன்றி ஜோதி, நன்றி. முதல்ல பஞ்சாஜரன் இந்த வலிமையை பாராட்டணும். முந்தி கல்லறிக்க பயப்படுவார், இப்ப பிரச்சனை இல்லை. அதாவது இந்த கருத்துக்கு எதிராக கல்லறி இருந்தா அவரு இங்கோ பிரச்சனை இல்லை, நான் தாங்கணும்னு சொல்லி போட்டேன்.
0: நான்
1: சொல்ல வந்த கருத்து இதுதான், உண்மை இதுதான். இதை நான் சொல்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி இங்க பிரச்சனை இல்லை, நான் காயத்தை பற்றி. அது ஒரு அன்பின் அடிப்படை தான். அது தமிழ் மீது இருக்கலாம்,
0: என்ன சொல்ல. கண்டிப்பா குறுக்கிடுவதற்கு வந்தீங்க. இப்பொழுது ஒரு குழந்தை நமக்கு அடிக்குது, அதுக்கு தெரியுமா அடிக்கிற அடிக்கலாம் இல்ல? அது ஒரு அன்பு, அடம்பிடிப்பு கூட அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான அந்த அன்பு. ஏற்கனவே அந்த குறும்பா
1: பாடலாம். குழந்தை குழந்தை வேறு ஜோதி. இப்ப நாங்கள் அறிவு கொண்ட மனிதர்கள், இப்ப நாங்கள் ஒரு கல்லெடுத்து ஒரு நல்ல கருத்து ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அது நாங்கள் அதை உள்வாங்க, சரியாக உள்வாங்காமல் அவர் என்ன சொல்ல வாரான்ற உள்வாங்காமல் கல்லெடுத்து எறிகிறது அல்லது விமர்சனம் என்ற போர்வையில தாக்குறது, அது பெரிய காயத்தை உண்டாக்கிடும். என்ன நாங்கள் உள்வாங்கணும், அவர் என்ன சொல்ல வாரான்றது உள்வாங்குற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கணும். அது அன்பிருந்தால் தான் வரும். வெறுப்பும் சுயநலமும் இருந்தா கடைசியிலேயும் பெறாது. மெய்ப்பொருள் காண்பதுதானே அறிவு. சொன்னா அவர் சொல்ற ஓகே, அது சரியா இல்லையா என்ற மெய்ப்பொருள் இல்ல, நாங்கள் நிராகரிச்சு அப்படி போக இயலாது. அவர் சொல்ற கருத்துல அது ஆதாரத்தோட சொல்ற மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. அதான் அறிவா அறிவுள்ளாக்களுக்கு செய்ய அது அன்பினால் தான் அது சொன்னவர். அது உண்மைகள் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவன் இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவனே ஆண்டவனே என்று துன்பம் பெறும் பொழுது கண்ணீர் சிந்தி நாங்கள் ஒரு இயற்கையோ ஆண்டவனை வேண்டும் பொழுது அது சரியாக நடக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவன் இருக்கிறார் என்ற உணர்வு எங்களுக்குள்ள அது பிரபஞ்சங்களுக்கு எல்லாத்தையும் போதித்து விடும் ஜோதி. அப்ப நாங்கள் அதை உணர்றோம் கடவுள் என்று. இப்ப ஒரே கடவுள் தான். இப்ப என்ன பொறுத்தவரையில நான் முருகன் என்ற உருவம் தான் எனக்கு கருள் செய்து என்று நான் நேற்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த உருவம் எனக்கு எனக்கு நம்பிக்கையை தந்தது, சில என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றினது அல்லது என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றினபடியால் நான் அது முருகன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவம். ஆனால் வெளிப்பொருள் ஒன்றுதான், அன்பினால் காண்பதுதான். எல்லாமே அன்பினால் தான். அன்பு கொண்ட முறை இப்ப எனக்கு வரும் துன்பத்தை நான் அன்பின் நிமித்தம் ஒருவர இறைஞ்சிறேன், வேண்டுறேன். அது எனக்கு சரியாக சாதகமாக அமையும் பொழுது நான் அதை நம்புறேன். அப்படித்தான் எல்லாம்.
0: நினைத்து நீங்க உங்களை பறை கொடுப்பீர்கள், உங்களை மனசை செலுத்துவீர்கள், அவர்களுக்காகவே நீங்க வாழ்றதுக்கு ஆரம்பிப்பீர்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால ஒரு நாளைக்கு இல்லை என்று போகின்ற பொழுது உங்களை அது அனாதை ஆக்கக்கூடும். அதிக அன்பு அனர்த்தத்தையும் தருவது போல அனாதையும் ஆக்கக்கூடும் இல்லையா?
1: விஷயத்துல
0: நாம கண்டிப்பா நீங்க கவனமாக இருக்காது விட்டு உங்களை தொலைத்து விடுவீர்கள் ஒரு நாள்.
1: நிச்சயமா அது சார்ந்துதான் உங்களோட தலைப்பு வந்திருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏண்டா ஜோதி, என்னுடைய தாய் தகப்பன் சுயநலம் கருதி அன்பிலே என்று சொல்லக்கூடிய எங்கள் மீது கொண்ட சுயநலம் கருணை அதீத அன்பினால் எங்களை அப்பி வளர்த்துட்டோம். மற்றவரோடு கம்பேர் பண்ணி பாக்குறது, எனக்கு மட்டும் தனக்கு மட்டும் என்று வாழ்றது, இதுக்கு முக்கிய காரணம் சுயநலமும் வலிமையும் ஒரு திமிரும் இருந்ததால நான் மட்டும் வாழணும், மற்றவரை பற்றி அக்கறை இல்லை. அதை எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு விதைச்சின ஜோதி. அதனால்தான் இன்றைக்கு வயோதிப மடங்கள் நிறைஞ்சு வழிகிறது, காரணமே அதுதான். தேவையற்றது எங்கள்கிட்ட விதைச்சின்னம் சுயநலம், ஆசை எங்களுக்கு அன்பு, பணம் தேடுது, அது தேடுதல் என்ற போர்வையில அன்பை அல்லது மற்றவரை நாங்கள் இல்லாம பண்ணி போட்டோம். இது கசப்பா இருக்கு ஜோதி. ஆனா பெற்றவர் எங்க பெற்றோர்கள் எங்களுக்கு அதை விதைச்சு போடணும். இதை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு விதைச்சினோம் என்றால் இதே நிலைதான் எங்களுக்கும் திரும்பி வரும். இப்ப நாங்கள் பொதுவா சொல்றோம் ஜோதி, ஐயோ பெற்றோர்களை கைவிடணும், மதுரை கைவிடணும். விதைச்ச விதைதானே ஜோதி அறுவடைக்கு பெறும். எங்கள் உள்ளூர் உள்ளார்த்தமாக எங்களுக்கு புதைச்சு போடணும், எங்களுக்கே தெரியாது புதைச்சு போடணும். என்னன்னா நாங்கள் எங்களை நோக்கி மட்டும்தான் ஓடுறோம், நாங்கள் மட்டும்தான் தருவணும் என்று யோசிக்கிறோம், அடுத்தவனை விழுத்தி தள்ள முயற்சிக்கிறோம்.
0: சிலருக்கு இன்றைக்கு நேரில் பார்த்தா கூட பேசுறதுக்கோ ஒரு புன்னகைக்கோ ஒரு மென்மையான ஒரு அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை கொடுக்கறதுக்கு கூட பலருக்கு எப்படி சொல்றது பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. மிண்டு கொண்டு போகக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அல்லது அவர்களுடைய மனநிலை அப்படியா அல்லது சமூக அழுத்தம் அவர்கள் மீது எதுவும் இருக்குதா அல்லது அவர்களுக்குள்ளே ஒரு வன்மம் இருக்குதா குறித்த நபர் மீது, அப்படி நாம சில வேளைகளில் யோசிக்க தோன்றும் இல்லையா? நேற்று கதைத்தவர்கள், காலையில் கதைத்தவர்கள் மாலையில் பேசாமல் போகின்ற பொழுது அது அவ்வளவுக்கு வேதனைப்படுத்தும். அதை பலருமே அந்த மாதிரி சொல்வார்கள் இல்லையா, அப்படி நடக்கின்றது என்கிற பொழுது அது ஏன், என்ன காரணம், என்ன அது ஆற்றாமையா அல்லது என்ன?
1: முக்கியமான காரணம் நீங்க சொன்ன சரியா சொன்னீங்க, ஆற்றாமை தான் காரணம். ஆற்றாமை மற்றவர் உயர்வை அல்லது மற்றவருடைய திறமையை எங்களுக்கு மனம் சகிப்பதில்லை, பொறாமை என்று சொல்லலாம் அதுக்கு.
0: ஆனால் அதே நேரம் மன்னிக்கவும் ரவிபாலா, அதே நேரம் இப்பொழுது இது எனக்கான பிரச்சனை இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். சிலர் இந்த மாதிரி இருக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக நம்மளுக்கு தெரியாமலே எங்கேயோ இருந்து நம்மளுக்காக உதவி செய்பவர்களும் நம்மளுக்கு வேறு நபர்கள் மூலம் வழிகாட்டுபவர்களும் வேறு நபர்கள் மூலம் நமக்கான உயர்வுகளை கொடுப்பவர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: அதான் அன்பு சாகவில்லை, அன்பு சாகவில்லை, மறைபொருளாயிருக்கிறது. என்னால் ஒரு கதவு எங்களுக்கு பல பல துன்பங்கள் வரும் பொழுது அதான் சொல்வார்களே, ஏழுதரம் விழுந்தாலும் எட்டாவது தரமான ஒழும்புற தென்பு உங்களுக்கு இருக்குமா என்பது சரி, அதையும் தான் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி கொள்ளலாம். ஒரு கதவு திறப்படும், எத்தனை பேர் தாக்கினாலும் எங்கேயோ இடத்துல இருந்து எங்களுக்கான ஒரு குரல் வெளிப்படும், எங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டப்படும். இது உலகத்துல உண்மை, இது நாங்கள் வங்கட வாழ்க்கையில கண்டு உண்மை. என்ன இத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் ஒரு கதவு திறக்கும், இத்தனை எங்களா ஆமா எங்கே இடத்துல இருந்து எங்களுக்கு வரும், எங்களை மதிக்கிறவே அல்லது எங்களை அன்பு கொண்டவே நிச்சயமாக கைதறிவினர் ஜோதி, அவருடைய வாழ்த்தங்களுக்கு கிடைக்கும்.
0: உண்மையான நேசிப்பு மட்டும்தான் அந்த மாதிரி செய்யும் இல்லையென்று சொன்ன கண்டிப்பா நீங்க என்னதான் இருந்தாலும் அது நடக்காது. அப்படியான ஒன்று எப்படி சொல்றது, கல்லுக்குள்ள உள்ள தேரைக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில அதுவும் வாழுது தானே, அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுப்பவர்கள் இருந்தா சரி, இல்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ரவிபாலா. உலகம் விடும் அப்படியான மனிதர்களால மிக்க நன்றி உங்களுக்கு. நாங்க மீண்டும் பேசலாம்.
1: இன்னும் ஒரு வார்த்தை ஜோதி, இன்னும் ஒரு வார்த்தை
0: சொல்லுங்க.
1: அன்பற்ற வார்த்தைகள் கொள்ளும் அவரையும் கொள்ளும் ஜோதி, குருதி வழிய ஆழ காயங்கள் ஏற்படுத்தும் மனதில். இதையே அன்பெனும் பூங்கா மலராது போயின் அவ்வளவுதான் ஜோதி, எல்லாமே உரிமையாத்தான் இருக்கும். அன்பிலா வார்த்தைகள் எல்லாம் ஜோதி சினத்தை தூண்டும். அது அது கொடுத்தவருக்கு மட்டுமல்ல, அதை பெறுவதற்கும் சினம்தான். வெளி வெளியோட சினத்தை கொள்ளும். சினம் என்பதை ரெண்டு பேருக்கும் வரும். என்றால் அன்பில்லா வார்த்தை, அன்பில்லாட்டி அங்க சினம்தான் ஜோதி. அதாவது அதாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதாலதான் அன்பில்லாதபடியாத்தான் இன்னைக்கு ஒரு தலைமை கதாநாயகன் எல்லா நாட்டையும் போட்டு அட்டினை கனடாவே மாட்டுற. அன்புன்ற தன்மை இல்ல, மக்களை மதிக்க ஒரு தலைவனுக்குரிய பண்பு இல்லாம
0: போச்சு. போகட்டும் என்ற எண்ணத்தில் ஒரு வித அதிகார இதுல செயல்படுகின்றார். பார்க்க மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. நன்றி ஜோதி. நன்றி. நன்றி. நன்றி. நன்றி.
0: நேயர்களை தொடர்ந்து விரைவாக சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம். நீங்கள் சோந்தலியா நெடுரியாலம் சீரும் சிறப்புமா வாழ வாழ்த்துக்கொண்டு அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆழ்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்புக்கு அடைக்கும் தாள் உண்டோ அன்புடையவர்கள் சிறு கண்ணீர் கண்ணீரே இருக்கும். அவர் அவரவர் பலரும் அறிய வெளிப்படுத்துவர். அன்புற்று அமர்ந்த வளக்கென்பர் வையத்து இன்புற்று எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அன்புடைய சிறப்பு. அன்பு உடையவராக பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பலன் என்று கூறுவர். ரெண்டு போரன் மட்டுமே சொல்லட்டும் மகளே.
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்கிறீங்க. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி மகள். அடுத்த முறை சந்திப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்த நேர் நம்மோடு. வணக்கம். நலமாக இருக்கின்றேன் ரமேஷ். நீங்கள் நலமா?
3: நலம்தான் நலம்தான். அன்பு வந்து எப்போதுமே எல்லா இடத்துலயும் ஆதிக்கம் செலுத்தும். அது சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லது. பல பேர் நினைச்சிருந்தாங்க செய்யும் தானம் தர்மம் பழகிறது இதுக்குதான் அன்பு துணை நினைச்சிட்டு இருப்பாங்க அன்பு. ஆனா செய்யற கோபத்துக்கும் செயலுக்கும் மரத்திற்கும் எல்லாத்திற்குமே அன்பு வந்து துணையா இருக்கும். அதை கொஞ்சம் தானிச்சு பயன்படுத்தணும்னா நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சனை இல்லாமல் போகும். முதல்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா நாட்டிலயும் சரி வீட்லயும் சரி முதல்ல அன்பாலதான் ஆரம்பிப்பாங்க. அது முடியாத பட்சத்துல தான் மத்த ஆயுதங்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு எடுத்து பயன்படுத்தப்படும். சோ அதை ஆழ்ந்து சிந்திச்சா நிச்சயமா கண்டிப்பா எல்லாத்தையுமே தவிர்க்கலாம். சோ அன்பு இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் அன்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் சரியா பயன்படுத்தணும்னா இந்த இவ்வளவு பிரச்சனையும் எங்கேயுமே இருக்காது. அதான் சொல்ல வர ரெண்டு அப்புறம் ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருமே அடி விளையாட்டுல வீரர்கள். ஸ்கூல்ல போட்டி வச்சாங்க. போட்டி வச்சுட்டு போய் ரெண்டு பேருமே மாறி மாறி பரிசு வாங்கியிருப்பாங்க. ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். ஆனா ரெண்டு பேருமே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் ஆனா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு வந்து ஒரு நண்பருக்கும் அவருடைய கூட வந்த நண்பருக்கு மனசு ஆறல. ஏன்னா அடுத்த நண்பரை தான் அந்த மற்ற ஆசிரியர்கள்லாம் அந்த நடுவர்கள் எல்லாம் அழைத்து பாராட்டு பரிசு கேடையும் எல்லாம் கொடுத்தாலும் கைத்தட்டி வந்து பாராட்டு தெரிவிச்சாங்க. இவருக்கு மனசு சரியில்லை. என்னதான் கேடையை வாங்க உடனே வந்து அந்த அதையெல்லாம் விழாலாம் முடிஞ்சு திருப்பி கேட்டார். நாங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டோம். ரெண்டு பேரும் எதிரியை வீழ்த்தி என்னத்தை வேண்டும். நாங்க சண்டை போட்டு ரத்த காயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் உயிரை கொடுத்து பண்ணும். அவர் வந்து அவ்வளவா பண்ணல நண்பர். இருந்தாலும் அவர் மட்டும் அவரை தட்டி கொடுத்தீங்க என்னன்னு கேட்டிருக்காரு. அவரு அதுதான் சொல்லியிருக்கார். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியாதார் மரத்திற்கும் அதிலே துணை. அதாவது அன்பு அறத்துக்கு மட்டும்தான் துணை இல்லை, வீரத்திற்கும் துணை நிற்கும், கோபத்திற்கும் துணை நிற்கும். அந்த இடத்துல அன்பை பயன்படுத்தணும்னா நமக்கு ஏற்படுற இழப்புகளை தவிர்க்கலாம், மற்றவர்களுக்கு ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கலாம். ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க. அவனும் ஈஸியில சண்டை போட்டான். ஆனா அவனுடைய அன்பால் அவனை ஜெயிச்சிட்டான். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் மருத்துவ சூழல் குறைவு, எல்லாருக்கும் நேரம் குறைவு. ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறவங்களா இருக்கீங்க. சோ அதுதான் அங்க வள்ளுவர் சொல்லுங்க. அப்படிங்களா? சரியுமே அதே நான் படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நன்றி வணக்கம்.
0: சிறப்பு. மிக்க நன்றி உங்களுக்கு. கண்டிப்பா அற்புதமான ஒரு குரல் பா. அன்பின் இரு பக்கங்களை விளக்குகின்ற மிக ஆழமான ஒரு தத்துவ குரலாக அந்த குரல் இருக்கின்றது இந்த பத்து குரல் பாக்களுக்குள்ளேயுமே. அறம் மற்றும் மரம். இப்பொழுது திருவள்ளுவர் இந்த குரல் பாவில் மிக அருமையை எப்படி சொல்றது, ஒரு வீரம் கோபம் அல்லது ஒரு போராட்ட குணம் சிலருக்கு இருக்கும் இல்லையா, எல்லாம் மற்றவர்களை அழிப்பதற்காக இருக்கக்கூடாது, அவர்களை, ஒரு அன்பானவர்களை அல்லது யாருக்காவது உதவி தேவைப்படுகின்ற பொழுது அவர்களை காப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான கோபமோ வீரமோ போராட்ட குணமோ மற்றவர்களை வீழ்த்தவும் அழிக்கிறதுக்குமாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக அது அருமையான ஒரு குறள். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. ரெண்டுக்கும் அன்பு வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த குரலை ரமேஷ் சொல்லியிருந்தார், மிக அருமை. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம் அழைப்பில் அடுத்த நேயர்களோடு. வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: இன்னும் வணக்கம்.
4: வணக்கம். நான் வந்து இப்ப அன்பு வந்து இப்ப நாங்கள் மனிதர்கள் மட்டுமில்ல மிருகங்கள் மீதும் காட்டணும். நான் அந்த சின்ன வயதுல இது கேட்க எங்கட வீட்ட மாடு கண்டை போட்டு இருந்தது. நான் எனக்கு அந்த கண்டை தூக்க விட இடிக்க விட நான் அந்த மாட்டுக்கு சும்மா தட்டி போட்டேன் தடியால. அப்பா எனக்கு எனக்கு உடனே அதுல வச்சு அடிச்சு ரெண்டு நாள் எல்லாம் வந்து அந்த தெரிந்தான். அதுவும் ஒரு தாய்மையா இருக்கு வந்து. அதே போல இப்ப இந்த நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லுமோ, இப்ப தூர் எடுக்கிறாலே இப்ப அம்மா சௌரங்கண்டி அன்பு எனக்கு இன்னும் குறையவில்லை. இப்ப எங்கட சொந்தங்கள்ல வச்சுக்கிற அன்புல எனக்கு குறைய இல்லை. அன்பன் வந்து உள்ளத்துல ரெண்டைக்கு எந்த இதயத்துல வாழ்ற அந்த புனிதமானவன் தான் போன சொல்லுவேன். அவர்கள் அன்றைக்கு கூட நான் அவர்கள் நல்லா இருக்கணும்னா இறைவனை வேண்டினா எனக்கு கிடைக்க வேணும் என்று இல்ல, இன்றைக்கு கூட ஏதோ ஒரு வடிவில் அது நட்பாவே ஏதோ ஒரு வடிவில் அந்த அன்பு இருக்கணும் என்று ஆசைப்படுறது. இப்பவும் அவர் நல்லா இருக்கணும்னா இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டிருப்பேன். மற்றபடி இப்ப நாங்கள் இப்பவும் அன்பா இருந்தோம் என்று சொன்னால் அந்த அன்பு என்றைக்குமே பிரியாது. எத்தனை பேர் எந்த போய் என்னதான் சொன்னாலும் பிரிய மாட்டது. மற்றது இன்னொன்று இந்த சொல்லி போட்டு போறோம், இந்த உண்மையான அன்பு இருக்குத்தானே. அந்த அன்பு வந்து நாங்கள் இங்க எப்பவும் சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்தா அந்த அன்பும் அங்க இனம் புரியாம ஒரு மகிழ்ச்சியா இருக்குமாம். நாங்க சோகமா இருந்தா அந்த அன்புக்கும் இனம் புரியாத ஒரு சோகம் உருவாகுமாம். அதாலதான் நான் எப்பவும் வெளியால சிரிச்சு கொண்டிருக்கிறது. அதாவது அந்த காதலிக்கிற உண்மையா உயிரா நேசித்தால் அத நாங்கள் இங்க சோகமா இருந்தால் அந்த சோகம் அங்க தாக்குமாம். நாங்கள் எப்பவும் மகிழ்ச்சியா இருந்தா அதை இனம் புரியாத மகிழ்ச்சியா இருப்பினுமாம். அப்படி நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்னு நினைச்சா அந்த அன்புகள் இந்த பூமியில வாழ நன்றி.
0: சிறப்பு சிறப்பான ஒரு விடயங்களை காலப்பொழுதிலே கூறிக்கொண்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி புருஷோத்தமன். மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி நன்றி
0: வணக்கம். எல்லோருடைய மென்மையான பேச்சுக்களும் கண்டிப்பா கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுடைய இதயங்களை நிறைக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் நாம பேசுவது மிக மென்மையான ஒரு விடயத்தை பற்றி, வன்மையான விடயம் அல்ல. அன்பு என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை நிச்சயமாக அந்த ஒரு உண்மையான அன்பு, ஒரு நிபந்தனையற்ற அன்பு மட்டும் தான் வேண்டும். ஒரு அன்கண்டிஷனல் லவ் அது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்காது. நீ இது செய்தாதான், நீ இது செய்தா நான் இது செய்வேன், நீ இது கொடுத்தாதான் நான் இது கொடுப்பேன். அந்த மாதிரியான ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு நேசம் தான் இன்றைக்கு நவீன காலத்தில் அதிகரிச்சு போகுது இல்லையா? அது வந்து நிலையற்றது. அது அந்த தேவை முடிந்த உடனே விலகிவிடும், அப்படி இருப்பது அல்ல. ஆகவே இந்த நிபந்தனை எல்லாம் ஒரு ஜீவனை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் அது எல்லாரும் செய்வது இல்லை. ஆகவே நாங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அந்த பரிவான குணம் நம்மளுக்கு வேண்டும் இல்லையா? நிச்சயமாக அப்படித்தான் எல்லாரும் இருக்கோம். நீங்களும் தான் நானும் தான் எல்லாருமே. ஆகவே நம்மளை சுற்றி இருக்கின்றவர்கள் அது யாராக இருந்தாலும் நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த காயப்பட்ட மனங்களை ஆறுதல் படுத்துவதும் தேற்றி கொள்வதும் அன்பின் ஒளியை நாங்கள் பரப்புவது தான் இந்த உலகத்தில். வறண்டு போன இந்த உலகத்தை நாங்கள் மீட்கின்ற ஒரே வழி என்று சொல்லலாம். அன்பை விதைக்க வேண்டும், காயப்பட்ட மனங்களை குணப்படுத்த வேண்டும். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. தாயகத்திலும் தான், இங்கேயும் தான், ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது குடும்பத்தில் கூட ஒரு இணையர்களுக்கு இடையில அந்த அன்பு என்பது மிக முக்கியம். இல்லாத பட்சத்தில் என்னையெல்லாம் நடக்கும், எவ்வளவுக்கு அந்த ஆன்மா தவித்து போகிறது பாருங்க. அதே மாதிரி நட்புக்குள்ள, காதலுக்குள்ள. ஆகவே நிபந்தனையற்ற அந்த அன்பு என்பது மிக மிக முக்கியமானது. அடுத்து நாங்கள் எங்களோடு கீதா அம்மா இணைந்திருக்கின்றார், அவருடைய கருத்துக்களை கேட்போம். தொடர்ந்து காத்திருக்கின்ற நேயர்கள் பொறுமையோடு காத்திருங்க. இனிய வணக்கம் கீதா அம்மா.
5: வணக்கம். வணக்கம் ஜோதி அம்மா. வணக்கம்.
0: இனிய வணக்கம்.
5: இப்போ
0: ஆமா சொல்லுங்க. அன்போடு வரவேற்கிறேன்.
6: நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்பான நன்றி உங்களுக்கும் வணக்கம். இன்றைய அருமையான ஒரு அன்பு, அன்பை பற்றி அருமையான ஒரு தலைப்பிலே, அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும். காயப்படும் மனம் என்றால் அன்பு, அன்பு அங்கே குறையும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இதயம் வந்து காயப்படத்தானே செய்யும், அது இயல்பு. அப்போ காயப்படுகின்ற அந்த மனதுக்கு நாம் மருந்தாக என்ன கொடுக்க வேண்டும் என்றால் அன்பு. அந்த அன்பு வந்து இந்த சமுதாயத்திலே உலகத்திலே இன்று குறைவாக காணப்படுகிறது. அறிவியல் வளர்ந்திருக்கிறது, உலகம் பொருளாதாரத்திலே தொழில்நுட்பத்தில எல்லாவற்றிலும் அதிசீக்கிரமாக விரைவாக வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இப்படி வளர்ச்சி அடைந்த அந்த உலகத்தை பார்க்கும் போது மனிதனுடைய மூளையும் வளர்ந்து விட்டதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. மனிதனுடைய மூளை சராசரியாக 1.3 கிலோகிராம் எடை உள்ள அந்த மூளையானது ஒருவேளை பன்மடங்கு மூளை வளர்ந்து விட்டதோ என்று யோசிக்க தோணுகிறது. ஏனென்றால் அறிவியல் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு கேள்விக்குறியை நான் வைக்கிறேன். மனிதனுடைய அன்பு, அன்பு எத்தனை சதவீதம் வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அதை தான் நான் இன்று இந்த இடத்திலே ஆழத்தரமாக நான் பேச விரும்புகிறேன். அழகாக அழகாக நம்முடைய வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அன்பை பற்றி, அன்பில்லாத மனிதர்களை பற்றி அன்பு எப்படி கொடுக்க வேண்டும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். இன்று நாம் கோர்ட் வாசல்களிலே பார்க்கிறோம் அன்பு. எனக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல ஆடை இல்லை என்று யாருமே கோர்ட் வாசல்களிலே நிற்பதில்லை. எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு தவிர்க்கப்படுகிறது, எனக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு, அப்படிப்பட்ட மனநிலைமையில் உள்ளவர்கள் தான் இன்று நாம் கோர்ட் வாசல்களிலே டிவோர்ஸுக்காக காத்திருக்கிற பெருங்கூட்ட மக்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் அன்பு, இந்த அன்பு வந்து இழக்கப்படும் பொழுது, அன்பு ஒருவருக்கு கிடைக்காத பட்சத்திலே அது எப்படிப்பட்ட ஒரு இழப்பை, மனிதனுடைய வாழ்க்கையே அது முறித்து விடுகிறதாக காணப்படுகிறது. அன்பு மிக மிக மிக முக்கியம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். முதல் திருக்குற குறளிலே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஒருவர் அழும்போது அவருடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய மனமும் உருக வேண்டும். அதுதான் அன்பின் இயல்பு. அந்த ஒருவர் அழும்போது ஒரு அன்பான அன்பு இருக்கின்ற ஒரு குணம் இருக்கின்ற ஒரு மனிதரிடம் அந்த ஒருவர் அழும்போது அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக அவரிடம் அப்படியே ஓடிவிடும். அந்த அவருடைய அன்பை பூட்டி வைக்க முடியாது. காத்ரேஜ் போட்டு, குளோபல் பூட்டு, அப்படி போட்ட பூட்டுகளை கொண்டு பூட்டி வைக்க யாராலும் முடியாது. அன்பு உள்ள ஒருவர் அவரை அறியாமலே அவர் என்ன செய்து விடுவார், ஒருவர் அழும்போது அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவருடைய கால்களும் கைகளும் விரைவாக ஓடிவிடும். அதைதான் சொல்ல, அன்புக்கு அடைக்கும் தாள் ஆர்வல், அன்புக்கு கதமும் கிடையாது, அன்புக்கு பூட்டும் கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சாலையிலே ஒருவர் விழுந்து கிடக்கிறார், ஒருவர் இல்லது ஒரு விபத்துக்குள்ளாக கிடக்கிறார் என்றால் அநேகர் கடந்து செல்லலாம், அநேகர் செல்கிறார்களே, நானும் அப்படி கடந்து செல்வேன் என்று ஒருவர் இருக்க, அவர் அன்பில்லாதவர். அன்புள்ள ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவரிடம் சென்று ஒரே ஒரு அவருக்கு பொருளை கொண்டு, பணத்தை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு அன்பின் அந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த வலி கூட அவர்களுக்கு சற்று குறைவாக அந்த நேரத்திலே அமைந்துவிடும். அந்த ஆறுதல், பெரும் ஆறுதலை அந்த ஒரு வார்த்தை கொடுக்கும் என்று நான் சொல்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது திருக்குறளிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. அதிலே அன்புள்ளவன், அன்பு உள்ளவனையும் அன்பு இல்லாதவனையும் ரெண்டாக பிரிக்கிறது இந்த குறளிலே. அன்பற்றவன் என்ன செய்வான் என்றால் எல்லாம் எனக்கு என்ன, எனக்கு எனக்கு எனக்கு என்று சொல்வான். தனக்காக எவ்வளவு இருந்தாலும் தனக்கு தனக்கு தனக்கு எனக்கு எனக்கு எனக்கு என்று சொல்வான். அன்பு உள்ளவன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னிடம் இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய், என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தனையோடு செயல்படுவான். அதுதான் வள்ளலார் கூட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் அவர்கள் சொன்ன. ஆமா ஆமா, இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். வாடிய பயிரை கூட கண்டு மனம் வாடினாராம் வள்ளலா, இன்று வாடிய மனிதனை கண்டு கூட யாருமே மனம் வாடியதில்லை. எத்தனை முறை நாம்
0: வாடிக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் கூட நீங்க சொல்கின்ற வள்ளலாருடைய வாடிய பயிர் கண்டு வாடினேன் என்று சொன்னார். அந்த மாதிரி முல்லைக்கொடி கூட அது படர்றதுக்கு கொழுக்கொம்பு இல்லாம கீழே விழுந்து தோழுகின்ற பொழுது அதுக்கு தன்னுடைய தேரை நிறுத்தி விட்டு சென்றார். அந்த மாதிரி அதுகளை கூட நாம் சங்க இலக்கியங்களையும் படித்திருக்கின்றோம் தானே கீதாம்மா.
6: அப்படி பயிர்களுக்கு கூட மனம் வாடிய அந்த அன்பு உள்ளம் இன்று வாடி நிற்கிற மனிதனை கண்ட பொழுது நம்முடைய மனம் எத்தனை முறம் வாடிகள் அடுத்தோடு பசியை துடைக்க, கண்ணீரை துடைக்க, அப்படிப்பட்ட நாம் துடைக்க முயல்கின்ற அந்த செயல்தான் அன்பு. நான் வந்து பொருளோ பொன்னோ பொருளோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் முந்திக் கொள்கின்ற அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், என்னிடம் இருக்கிறதே நான் அவர்களுக்கு செய்யப்போகிறேன் என்று அந்த துரிதமாக செயல்படுகின்ற அந்த அந்த முயல்வது அந்த அந்த முயற்சிப்பதுதான் அன்பு. வயதான பெற்றோர்களை வைத்திருப்பார்கள், அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து அநேக பணத்தை அனுப்புவார்கள். என்ன அவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அவங்க உயிர் வாழ்ந்தால் போதுமா? பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள், தவறு. பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ள அன்பை வாங்க முடியாது. விலை கொடுத்து அன்பை எப்பொழுதும் வாங்க முடியாது. அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரே ஒரு குரலுக்காக, என் மகன் எப்பொழுது என்னை அழைப்பான், அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு குரலுக்காக தான் அந்த சிந்தன் காத்து கொண்டிருக்குமே தவிர பணத்துக்காகவோ குரலுக்காகவோ கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்திலே நான் இந்த இடத்திலே வயதான பெற்றோர்களை வைத்திருப்பவர்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பணம் கொடுப்பதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். வயதானவர்களுக்கு முதலில் தேவைப்படுவது அன்பு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய குரல் நலம் விசாரிக்கிறது.
0: சிறப்பு சிறப்பு விட்டால் அப்படியே காற்றாற்று வெள்ளம் கரை புரிந்து விடுவது மாதிரி கீதாம்மா மிக அருமையாக எல்லாம் சொல்றீங்க, சொல்லுவீங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு மிக அருமையாக எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கி இருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றியே உங்களுடைய வருகைக்கு. நாங்கள் இன்னொரு பொழுதிலே பேசுவோம் கீதாம்மா. இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கின்றன, நேயர்களை சந்திக்க வேண்டும். மன்னிக்க வேண்டுகிறேன், மிக்க மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். ஆமாம் ஆமாம், மிக அருமை மிக அருமை மிக அருமை. ஆமாம் கீதாம்மா மிக அற்புதமான குரல் பாக்களை எடுத்து பேசியிருந்தார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், நல்ல ஒரு கேள்வியை தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் அங்கே கேட்டிருக்கின்றார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பதனை சொல்கிறார். அன்பை நாங்கள் பூட்டி வைக்கிறதுக்கு ஏதேனும் தாழ்பால் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அன்புடையவருடைய துன்பத்தை கண்டு சிந்தும் அந்த சிறிய கண்ணீர் துளியே உள்ளிருக்கின்ற அந்த அன்பை பலருக்கும் வெளிப்படுத்தி விடுகின்றது. ஆகவே அது போலி தன்மையாக இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியம். போலித்தன்மையான கண்ணீர் விடுவது அது துரோகம், அது செய்யாதீங்க யாரும் என்பதனை சொல்கிறார். ஆகவே மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு உருகுகின்ற அந்த மனித நேயத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவம் சொல்கிறது. அதைத்தான் அவர் சமூகத்துக்கு என்ன சொல்கிறார், உங்களுடைய உணர்வுகளையும் அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்த தயங்காதீர்கள். மற்றவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தோள் கொடுக்கின்ற அந்த பரிவை, அந்த கருணையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. கண்ணீர் என்பது ஒரு சாதாரண திரவம், அது சும்மா வடியுது கண்ணீர் அப்படின்ட்டு போகாதீங்க. அது போலி கண்ணீராக நீலி கண்ணீராக இருந்தால் அது வேறு விஷயம். அது மனதின் உள்ளே பூட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த உண்மையான அந்த பேரன்பு அது பலருக்கு புரியாது. உண்மையான நேசிப்பு இருந்தால் அந்த பேரன்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர். அதை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அன்பை நாம் தேடி பலன் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேரிடம் நாங்கள் கேட்போம். மிக அருமையான குரல் பாக்கள், அதிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்கிறார் பாருங்க. அந்த குரல்பா எவ்வளவு அற்புதமானது. அன்பு இல்லாதவர்கள் உலகில எல்லா பொருட்களையும் எதை எடுத்தாலும் தமக்குத்தான் சொந்தம், அது எனக்கு, இது எனக்கு, இதுக்கு உரித்தானவண்ணா எல்லாமே எனக்கு தான் நினைப்பார்கள். அன்புள்ளவர்கள் தங்களுடைய எலும்பை, தங்களுடைய உடலை கூட மற்றவர்களுக்கு உரித்தாக்கி கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களையும் நாங்கள் எங்களுடைய இனத்தில் பார்க்கின்றோம், இல்லையா? பார்த்தோம், இன்னும் பார்க்கின்றோம். அப்படியான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி சுயநலத்தை தவித்து பொதுநல சிந்தை, அந்த தியாக மனப்பான்மையோடு வாழுங்கள் மனிதர்களே என்பதனை தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இருந்து எழுதினார், ஒரு மரத்தடி இல்லையா? எப்படி இருந்து எழுதினார் என்பதனை நான் யோசித்து பார்க்கின்றேன். கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான், இது எனக்கு தான், அவ்வளவும் எனக்கு, அந்த மாதிரி நினைக்கின்ற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை, அதை விடுத்து ஒரு விரிந்த மனப்பான்மை உள்ள மனிதனாக நாம வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நேரை விரைவாக சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுவீங்களா? வணக்கம், அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், நான் மதன் கலக்கின்றேன். நலமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள்.
0: இனி அதிகாலை வணக்கம் மதன். அன்பால எல்லாரும் நீராட்டுறீங்க ஒருத்தர், சொல்லுங்க.
7: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பம் உரிய சுரர்க்கு. அதற்கு திருவள்ளுவர் என்னத்தை எனக்கு எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் எந்த மனதுக்கு பட்டது ஜோதி? எலும்புக்கு அழிவில்லை. புதவொழியில் எலும்ப தோண்டி எடுக்கிறோம் தானே, அப்ப எலும்பு தான் அதுக்கு ஒரு குரு. அத மாதிரி எலும்பு போல அவர்கள் கொடுக்கிற அன்பு என்றுமே அழியாது என்றுதான் வள்ளுவர் அதை இணைத்து எழுதியிருப்பார் என்று எனக்கு மனம் படுகின்றது.
0: மிக நன்றி மதன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு அவர் சென்று விட்டார்.
8: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
9: 2462-4462. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
0: தொடர்ந்து அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
10: வணக்கம் பிள்ளை, நான் இதே
0: இனிய வணக்கம் இதேன் வரவேற்கிறேன், சொல்லுங்க.
10: ஆமா, முதல்ல காந்தியின் மகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த வானொலியாலேயே முகம் தெரியாமலேயே நாங்கள் எத்தனை பேருல அன்பு வைத்திருக்கின்றோம். வணக்கம்.
0: நல்ல நண்பர்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இந்த முகம் தெரியாத நட்பு என்பது அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையோட நீங்க எல்லாருமே ஒரு உளப்பூர்வமாக வாழ்த்துறீங்க. ஒருவருக்கு ஒன்றென்றால் வருகின்றீர்கள், துடிக்கிறீர்கள், கண்ணீர். அதைத்தான் தெய்வப்புலவர் சொன்னார். எப்படி சொல்றது, அன்பை அடைத்து வைக்க தாள் இல்லை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று சொல்லியாச்சு. ஆகவே நேரில் பார்க்காம கூட இந்த செவி வழியாக, இந்த சொற்கள் வழியாக அந்த அன்பு கடத்தப்படுகின்றது. அது உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மை தன்மை தான் உங்களை ஓடி வந்து இங்க கலங்க வைக்குது. எங்களுக்கு ஒரு துன்பம் என்கிற பொழுது நீங்க கலங்கி தவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் வருகின்ற பொழுது இந்த வானொலி கலங்குகின்றது இல்லையா? ஆகவே அங்கு இருக்குது அன்பு, உண்மையான அன்பு இருந்தால் தான் அந்த மாதிரி போலியான கண்ணீர் நீர் வரக்கூடாது. ஆகவே அதை சிறப்பாக ஒரு குரல் பாவலே தெய்வப்புலவர் சொல்கிறார். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு என்பதனை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், மிக அழகான ஒரு குரல் பா. நல்ல நண்பர்கள் சேர வேண்டும், நல்ல ஒரு அது ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா ஒரு அன்பு அன்பாலே அந்த நெட்வொர்க் கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நிறைந்த நண்பர் கூட்டம் நம்மளுக்கு உலகம் முழுவதும் இருப்பார்கள். அது உண்மையான அன்பிடம் தான் அது நிலைக்கும். அது எப்படி சொல்றேன், இந்த குரல் பாவலே அன்பு, அடுத்து ஆர்வம், அது நட்பு ஆகி அந்த ஒரு ஒரு சங்கிலி தொடரை, ஒரு அந்த சங்கிலி தொடர் விளைவை திருவள்ளுவர் இந்த குரல் பாவலி ஒரு தர்க்க ரீதியாக விளங்க வைத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆகவே அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பினும் நாடாச்சிறப்பு. மிக அருமையான குரல் இல்லையா? அதிலும் முகம் தெரியாம பழகின்ற நண்பர்கள் இருக்க பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் தான் அந்த நட்பை சேர்த்திருக்கின்றன.
11: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
12: 416-700-2222 J.CA.
13: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery.
14: 9699 James Street, Maple.
13: 905-417-6069.
14: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. MapleGroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: நேரம் இப்பொழுது 10:25 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். மற்றும் ஒரு குரல் பாவையும் கூறிக்கொண்டு கண்டிப்பா அதுவும் கூட மிக அற்புதமான நடைமுறை உலகிற்கு வேண்டிய ஒரு குரல் பா நாங்கள் அலங்கரிக்கின்றோம். எங்களை எங்களுடைய மனசை அலங்கரிக்கின்றோம் என்றால் பல நேரங்களில் இல்லை என்று சொல்லலாம். புறத்து உறுப்புகளை அலங்கரிக்கின்றோம். அழகழகாக ஒவ்வொரு உறுப்பாக பார்த்து பார்த்து கையிலே இருக்கின்ற நகம், உதடு, உதட்டு சாயம், இனி தலைமுடிக்கு சாயம், எங்கெங்க நாம் எப்படி எப்படியெல்லாம் அலங்காரம் செய்யலுமோ, நகை நட்டுகள் அணிய வேணுமோ, அந்த மாதிரி எல்லாம் தாயகத்திலெல்லாம் அதில் கூட போட்டி இருக்கு. நீங்கள் கூட நகை போடுறீங்களா? இங்கெல்லாம் நகை எங்கே இருக்குன்னே தெரியா, நம்ம லொக்கரில் இருந்தாலும் 10-15 வருஷமாக நாம் அதை எடுத்து பார்த்தது கூட இல்லை. நினைப்போம் பிள்ளைகளுக்காவது அதை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு சொல்லி அப்படி கொண்டு பண்ணுவே காட்டினாலும் அதுக்கே ஒரு டைம் எடுத்து போறதுக்கு நேரம் இல்லாம இருப்பான், அது ஒரு புறம் இருக்கு. ஆகவே தெய்வ புலவர் என்ன கேட்கிறார், புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும்? நல்ல ஒரு கேள்வி. புறத்து உறுப்பு, உனக்கு இருக்கிற புற உறுப்புகளால என்ன பயன் இருக்கு? எவ்வளவு நேர்த்தி அழக எல்லாம் பயன் இருக்குதான், இல்லை என்று இல்லை, ஆனால் இருக்க வேண்டியது சரியா இருக்கணும். யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு, அது இல்லாதவர்களுக்கு புறத்துறுப்பெல்லாம் அவன் செய்யும் ஐயா என்று சொல்லி மிக அருமையா கேட்கிறார். அற்புதமான ஒரு குரல்பா. அதாவது அகத்துறுப்பாகிய அன்பு மனசுல, இதயத்தில் அந்த ஈரம் இல்லைன்னு சொன்னால் கண்ணுக்கு, காதுக்கு, கையுக்கு, காலுக்கு, இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் நேர்த்தியாகவும் அலங்காரங்களோடும் அலங்கரிப்போடும் இருக்கிறதுல என்ன பலன், என்ன பயன் என்பதனை கேட்கிறார். உண்மையிலேயே வெளிப்புற தோற்றத்தை விட அகம், அந்த மனம், அதனுடைய பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய உண்மையான மதிப்பீட்டை தீர்மானிக்கின்றது. நம்முடைய நகைகளோ, நம்முடைய தூமே, ஈவன் கல்வி கூட, நிச்சயமாக படித்தவர்கள் கூட தவறிழைத்து விடுகின்றார்கள். ஆகவே அந்த எதுதான் இருந்தாலும் நிச்சயமாக அந்த மனசில் இருக்கின்ற அந்த பண்பு, அந்த அன்பின் நிமித்தம் வருகின்ற அந்த பண்பு தான் ஒரு மனிதனுடைய உண்மையான பெருமதியை, அவனுடைய மதிப்பை தீர்மானிக்கின்றது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே ஆடம்பரமான உடைகளோ, அழகான உடலமைப்போ எதுவும் நம்மளை சிறந்த மனிதராக்காது. கண்டிப்பாக அகத்திலே, மனசிலே இருக்க வேண்டிய அந்த அன்பு தான் எங்களை நல்ல மனிதர்களாக உயர்த்தும் என்ற மிக மிக நுட்பமான ஒரு அகத்து உறுப்பு அன்பு என்ற அந்த நுட்பமான செய்தியை இந்த குரல்பாவின் ஊடாக வரையறுக்கின்றார் திருவள்ளுவர். மிக அருமையான விடயங்களை நாங்கள் இந்த காலை பொழுதிலே இன்று பேசியிருக்கின்றோம். ஆகவே நல்ல ஒரு தலைப்பு உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த உலகம் எப்படி என்றால் அன்பற்ற உலகமும் காயப்படும் மனங்களும். ஆகவே உலகம் அன்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த அதிகாரத்தின் மூலம் தெய்வப்புலவன் சொன்னதையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு, யாரையும் யாரும் காயப்படுத்தாமல் அன்போடு இருப்பதும், எனக்கு வார்த்தைகளே வரல, நிச்சயமாக நிறைய சொல்ல இருக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு தான், இருந்தாலும் குறுகிய நேரத்தில் நிறைய பேசியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாரையும் அரவணைத்து போவது அப்பொழுதும் சிறப்பு. நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார்.
15: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
16: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
5: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jeeva Jewelers.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-7-2-7-7-2. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 25, அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 50/10 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-27.

0: வேண்டும். முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணம்.

0: மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 4162 4462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: காசு வேணும் கேட்டேன் சொல்லித்தான்
2: தெரிஞ்சிட்டு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு மாடம்
4: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே
6: நோ முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
7: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
7: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
7: சுகந்தன் 416-540-6269
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
10: அப்படின்ற
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
12: கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000 416-489-2000 GTA credit

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
4: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
5: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம் புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை 23 சப்பரம் 28 மஞ்சள் திருவிழா செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்
6: 9545
7: குரல் கேட்போம் அதிகாரம் 25 அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638,
4: அல்லது கால் தர்ஷன், 4168970919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638
4: 4168970919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700 2222 J.CA.
0: மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா, கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும் கேட்டேன், சொல்லிட்டேன். தெரிஞ்சியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை. ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
3: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638 அல்லது கால் தர்ஷன், 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: ரீதிடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: Crossborder AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ்போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 1st கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் சேத்திகா செந்தில்நாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமட்ட மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:05.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்திற்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹஸ்ஸ டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் திறந்து வைத்தார். நோர்வே மன்னர் ஹராட் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹக்கோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலை 21 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C காணப்படுகின்றன. இன்று 8 40% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமையில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு சிறிய கதை தான். அதாவது, ஒரு அழகான ஊரில் வந்து ஒரு சமத்தான ஒரு கழுதை ஒன்று இருக்குமா. அந்த கழுதை ஒரு நாள் நடந்து போகும் பொழுது அதனுடன் பக்கத்தில் வந்து ஒரு முயல் ஒன்று போய்கொண்டிருந்தோம். அந்த முயல் வந்து நிறைய கரட்டுகளை சுமந்து கொண்டு வந்ததா. அது சொல்லிச்சான், எனக்கு கொஞ்சம் பாரமாக இருக்குது, தன்னுடைய கரட்டுகளை நீ சுமந்து வாருகிறையான்னு இந்த கழுதையிடம் கேட்டுதான். அதற்கு கழுதையும் ஆமோதித்துதான். தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அணிலும் வந்து கேட்டுதான், தன்னுடைய வேர்க்கடலைகளை பாரமாக இருக்கிறது, அதை இனி சுமந்து வருகிறையாண்டு. அதற்கும் அந்த கழுதை ஆமோதித்துதான். இப்படியே சில விலங்குகள், அதனுடைய நண்பர்களான விலங்குகள் வந்து அந்த கழுதையிடம் தங்களுடைய பொருட்களை இனி சுமந்து வருகிறாயாண்டு கேட்கும் பொழுது அந்த கழுதை அதற்கும் ஆமோதித்துதான். இந்த கதையை நீங்கள் நான் இத்துடன் நிறுத்துகின்றேன். நீங்கள் இந்த கதையை இத்துடன் தொடரலாம், அல்லது இந்த கதை உங்களுக்கு என்ன விடயத்தை கூற வருகிறது என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு பாடல் மட்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியை 4164 6642.

0: HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமட்டமலை எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் எப்படி நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல வெகேஷன்ல இருக்கேன். 1 week வெகேஷன்.
1: வெகேஷன் நினைக்கிறீங்களா?
2: ஓ, டவுன்டவுன்ல
1: வெகேஷன். டவுன்டவுன்லயா?
2: டவுன்டவுன்ல வெகேஷன். 1 week காபூர்ல இருந்து வெகேஷன் எடுத்து டவுன்டவுன் வந்து நிக்கிறேன்.
1: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: இங்க பாடல் தெரிவு பிஃபோர் உவர் படத்துல இருந்து உன்னை காணாம. நீங்களும் வெகேஷன்லாம் வந்திருக்கீங்க போல இருக்கேன். காணையில 4-5 நாள்.
1: நாலஞ்சு நாளா நாங்க காணவில்லையா? அப்படி இல்லையே, நான் வியாழக்கிழமை வந்தேன்.
2: அதுக்கப்புறம் அரவைக்கு காணவில்லை. ஓகே, இந்த பாடல் உன்னை காணாமல் நாங்க நான் இல்லையே படம். நீங்க கேட்ட கேள்விக்கு
1: சொல்லுங்க.
2: இதை பொருத்தப்பட்ட கழுத பாத்திரம் உள்ள சில இளங்க படியங்கள் எங்களை போல படிகளோ எல்லாருமே குடும்ப பாரத்தை கழுத மாதிரி சுமந்திருக்கிற ஒரு குடும்ப பாரத்தை கூட சுமந்த ஆக்கள் இருக்குது. நான் கண்டால பாத்திருக்கீங்க, இல்லைன்னா வேற நாடுகள் நீங்க பாத்திருக்கேன். நாங்களும் ஒரு கழுத்தை
1: சந்திப்போம். இந்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து சங்கர் அவர்களுடைய, சங்கர் கே ஹாஷானுடைய இசையமைப்பில் கமல்ஹாசனுடைய வரிகளில் கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் குரலில்.
3: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் பாஜி, கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கோம். முதலில் வந்து எமது வான்குவர் நேயர், அபிமான நேயர் காந்தியின் மகன் என்று அவருக்கு திருமணம் நிகழ்ந்தேறியது. தம்பதிகள் சீரும் சிறப்புடனும் 16 பெற்று பொறிவாழ்வு வாழ வேண்டும், 100 காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நான் கேட்கிற பாட்டு வந்து எனக்கு ஒரு தேவதையை கொடுத்தது தெய்வமே. படம் வந்து பிள்ளையார் தெரு கடைசி வீடு.
1: அந்த பாடலுடன் நாங்க ஒரு கேள்வியும் கேட்டோம். நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல, சண்டேல நாங்கள் லீவு.
1: ஆமா, சண்டேல லீவுனா
2: சண்டே லீவு, ஏதாவது காலம் கடத்த போடும். 10,000 9,000 ஸ்டெப் நடக்கிறது எங்க வயதுக்கு, அது 2 மந்த்ஸ்.
1: ஆமா,
2: லீவு வேணும்.
1: நல்லது சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு கதையும் கேட்டோம்.
2: நீங்கள் மனிதர்கள் என்னால் தாங்கக்கூடிய சக்திக்கு மேலதிகமாக பாரத்தை ஏற்றி விடுவார்கள். நான் கொஞ்சம் தாமதித்தாலும் அடிப்பார்கள், உயர்த்தார்கள். ஆனால் நீங்கள் கொண்டு வருகின்ற சுமையோ எனக்கு இது ஒரு மிகவும் சாதாரணமான சுமை. ஆனால் சுமை தூக்கி தூக்கி வாழ்ந்து பழகிவிட்ட எனக்கு இது எல்லாம் ஒரு சுமை அல்ல. எனக்கு உங்கள் நட்புக்காக நான் இதையும் செய்வேன்.
1: நட்பு தான் முக்கியம், நண்பேண்டா.
2: நட்பு தான்
1: அப்படி நல்லது. கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம் தாஜி.
1: நன்றி. ஆமாம், எங்களுடைய நேயரான காந்தி அவர்களுடைய மகனுடைய திருமண நல்வாழ்த்துக்கு நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்க இருக்கும் பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் கௌசல்யாவின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜன்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். நல்ல மப்பு மந்தாரமா இருக்கின்றது. பரதை சொல்லும் இன்றைக்கு நல்ல மப்பு மந்தாரமா இருக்குது. மண்டே டு சாட்டர்டே வேலை செய்து களைச்சு போய் வந்திருக்கேன். என்ன செய்யறது, எனக்கு கோபம் வேறு, விவசாயம் செய்யலாது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, சரியா எத்திக் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எத்திக் ஃப்ரெண்ட் என்ற வழியா ஒண்ணு செய்யறாது. எங்களுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்தா தர வேணும். எல்லாம் கொண்டு முடிஞ்சு கடைசியா அணில இந்த இது எல்லாத்தையும் ட்ரோப் பண்ணிட்டு போயிருக்கு. அது பக்கத்துல ஒரு டிம் கோட்டன் ஆபீஸ் ஓப்பன் இருக்குது. மூன்று பேர் சேர்ந்து எனக்கு ஹாட் சாக்லேட் ட்ரிபிள் ட்ரிபிள் என்ன 3-4 வேற இருந்து கேட்க தானே. ட்ரிபிள் ட்ரிபிள் காஃபியும் ஹாட் சாக்லேட் மில்க் போட்டு
3: ஹாட் சாக்லேட்டே சரியான ஸ்வீட். இது ட்ரிபிள் ட்ரிபிள் சரி நல்லது.
4: அவளை பறந்துக்கினா, மூன்று பேரை பறந்துக்கினது அப்படியா வேத்து போச்சு. கடைசி மூணு டிம்பிட்டும் வாங்கி தாங்க, ஒரு 20 டிம்பிட் வாங்கி தாங்க.
3: நன்றாக இருந்தது. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி நன்றி. கழுதை கோபம் வந்துட்டுதான் செய்யல. ஓகே
3: நன்றி. ஒளிக்கும் இந்த நேரம் 6:30.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வேலையிலயா வீட்டிலயா?
2: வீட்டில.
1: சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: சந்தோஷம் திரைப்படத்தில் சேது மாதவா.
1: நாங்க சொன்ன கதையும் கேட்டிருக்கலாம். சொல்லுங்க.
2: எல்லாத்தையும் சுமந்தால் கடவுளுக்கு சமம். அதே மாதிரிதான் இந்த பூமி தாயும் எல்லாவற்றையும் தாங்குது. ஒரு நாள் சீட்டம் கொள்ளும், நாங்கள் ஆகலும் கூட சுமத்தினால் சீட்டம் கொள்ளும். அதே போலதான் கழுதையும் சீட்டம் கொள்ளும். சுமைகளை நாங்கள் சுமக்காவிட்டால் மற்றவர்களுடன் திணிக்க கூடாது. முயலுக்கு ஏற்ற மாதிரிதான் கடவுள் அமைச்சிருப்பார் அந்த வலிமை. அப்ப ஒரு கரத்தை கூட ஊக்க முடியாம இருக்கிற முயல் அப்ப என்ன செய்ய போகுது? முயல ஓடும், லைக் முயன்று வெல்ல ஓடும்.
1: எங்களுடைய பாரங்களை மற்றவர்கள் சுமக்க விடக்கூடாது, அப்படியா?
2: ஆமா, பெண்களும் அப்படித்தான் மற்றவர்கள் சுமைகளை சுமந்து அப்படியே. நன்றி.
1: நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் தேவாவினுடைய சேமிப்பில் உன்னி கிருஷ்ணமேட்டு மனோராதா சரிதாம் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கட்டே, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்கள நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
4: உற்சாகமா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்களா?
5: தோட்டங்களும் சரி, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா.
4: ஆமா, இந்த வருஷம் பெருசாக தோட்டங்கள் சரி வரவில்லை.
5: அப்படித்தானே இருக்கும், அப்படிதான் பெருசா இந்த இனங்கள் வந்து வாழ்க்கையில்லாம் தோட்டங்க கண்டுகள் இருக்கு தானே. ஒவ்வொரு டேக்கிற்கும் அந்த டேகை மாத்தி கொண்டாங்க வச்சுட்டு போடுங்கள். அப்ப நாங்கள் வாங்கக்குள்ள அந்த இனம் சரி வராம இருந்துட்டு.
4: இனி குளிரும் செல்லாயிட்டா தொடங்குது. இனி காய்ப்பதுக்கு, ஆமா,
5: இனி காய்ச்சதுகள் 30 ரூபாய் எவ்வளோயோ மற்றபடி இனிமே காய்க்காது.
4: காய்க்காது, ஆமா
5: ஆமா.
4: சிலங்கள் என்ன பாடல் போடுவோம்?
5: தாமிரபரணி இல்லையா தாலியர் இல்லையா அந்த பாட்டு, அதுக்கு முதல் எந்த திருமண வந்ததுல இந்த காந்தியின் மகனுக்கு எனது திருமண நல் வாழ்த்து கலவித்தார், சிறப்பா வாழவன வாழ்த்துறேன்.
4: நல்லது. நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம். நடந்து வரும்பொழுது அதனுடன் ஒரு முயலும் நடந்து வந்ததாம். அந்த முயல் வந்து கொஞ்சம் கரட்டுகளை சுமந்து கொண்டு வந்ததாம். அப்ப அந்த முயல் சொல்லிச்சாம், எனக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கிறது, தன்னுடைய கரட்டை நீ சுமந்து வாருகிறியாண்டு அந்த கழுதையிடம் கெட்டுதாம். அதுக்கு கழுதையும் ஆமோதித்ததாம். சிறிது தூரம் போகும் பொழுது பார்த்தா ஒரு அணில் வந்து தன்னுடைய வேர்க்கடலையை சுமந்து வருகிறாயாண்டு கேட்டதாம். அதற்கு தனக்கு பாரமாக இருக்கிறது, தன்னுடைய வேர்க்கடலையை நீ சுமந்து வருகிறாயாண்டு கேட்கும் பொழுதும் அந்த கழுதை அதற்கும் ஆமோதித்ததாம். இப்படி சில அதனுடைய நண்பர்களான வேறு விலங்குகளும் தங்களுடைய பொருட்களை வந்து நீ சுமந்து வருகிறாயாண்டு கேட்கும் பொழுது அந்த கழுதையிடம் அதற்கும் கழுதை ஆமோதித்து அதுகளையும் சுமந்து வந்ததாம். இத்துடன் நிறுத்துகின்றேன், நீங்கள் இத்துடன் தொடரலாம். அல்லது இந்த கதை உங்களுக்கு என்ன விடயத்தை உங்களுக்கு கூற வருகிறது?
5: இந்த கதை என்னன்னா, இது வந்து ஒரு பொருளாதாரத்தை எல்லா சுமையையும் கொடுக்கறது வீட்டுல. இந்த இத பாத்துக்கல, அவரை பேர் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள பேர் அண்டு அள்ளி ஒவ்வொரு தரையும் ஹெல்ப் பண்ணி கொண்டு போறது தேப்பன். அப்போ இல்லாத சுமையும் தயாரில்லாத தேப்பன் தான் அதை ஏற்பினோம். முயலும் அணிலும் அப்படி ஆக்கள் எல்லாம் யோசிக்கணும். இப்ப பிள்ளைகளும் அப்படி அவைகளுக்கும் கஷ்டம் தானன்றது யோசிச்சு அப்படி நடந்தா பிரச்சனை இல்லாம இருக்க அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. இப்ப அணில் ஏழக்கூடியளவை காவி கொண்டு போகணும், முயலும் ஏழக்கூடியத கொண்டு போனா வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது நான் நினைக்கிறேன்.
4: நீங்க நினைக்கிறீங்க, நல்லது. பார்க்கலாம், நல்ல ஒரு வர்த்தமாகத்தான் கூறியிருக்கிறீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
5: ஆமா, நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் பவதாரணியின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:46.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். கடந்த நிலமா இருக்கீங்களா?
0: நான் நிலம், நீங்க நிலமா? சொல்லுங்க, நன்றிய பொழுது எப்படி இருந்தது? என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் யுத்தம் செய் திரைப்படத்துல இருந்து கனிதீவு பொண்ணான பாட்டு.
0: என்ன ஆச்சு?
3: அட்மாஸ்பியரா இருக்கு, ஒரு துளித பாடல்.
0: நல்லது, கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் கபிலனுடைய வரிகளில், கார்த்திகேயன் மற்றும் ரபிகாவின் குரலில்.

0: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th முதல் September 6th வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: சுகமா இருக்கும்.
1: என்ன பாடல் தெரியும்?
2: அஞ்சேவா படத்திலிருந்து
1: சொல்லுங்க.
2: புதிய வானம் புதிய பூமி என்று
1: டிஎம்எஸ் பாடிய பாடல்.
2: நன்றி
1: கேட்டு மக்களுங்க. நன்றி.
2: Thank you.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD hourly news.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமம் இன்று தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் இலங்கை போலீஸ் சேவைக்கு 10,000 புதிய உத்தியோகஸ்தர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நீண்டகால அடிப்படையில் இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்க உஸ்பெகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரிகள் பொதுவெளியில் தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் நிர்வாகமும் வெனிசுலாவில் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது. இலங்கையில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் மற்றும் பொருளாதார மீட்சி குறித்து அரசாங்கமும் மத்திய வங்கியும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் யதார்த்தத்திற்கு புறம்பானவை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஸ டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான MU ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்ற பெயர் பலகையை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் திறந்து வைத்துள்ளார். நோர்வே மன்னர் ஹரால்ட் காலமானதை தொடர்ந்து அவரது மகன் இளவரசர் ஹொக்கோன் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ளார்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் 40% காணப்படுகின்றன. நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 செல்சியஸிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 காணப்படுகின்றது. நாளை, நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமையில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எக்ஸ்பிரஸில் நீங்கள் உங்களுக்கான ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மக்களை விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகிய கிராமம் இருக்குமாம், ஒரு ஊரொன்று அழகிய ஊரொன்று இருக்குமாம். அந்த ஊரில் வந்து ஒரு சமத்தான ஒரு கழுதை ஒன்று இருக்குமாம். அந்த கழுதை வந்து ஒரு நாள் நடந்து போகும்பொழுது அதனுடன் பக்கத்தில் வந்து ஒரு முயலும் நடந்து வந்ததாம். அந்த முயல் வந்து நிறைய கேரட்டுகளை கொண்டு வந்ததாம். அதை சொல்லித்தான், தனக்கு சுமையாக இருக்கிறது, தன்னுடைய கேரட்டுகளை நீ சுமந்து வரக்கிறாயான்னு இந்த கழுதையிடம் கட்டுதாம். அதற்கு கழுதையும் ஆமோதித்துதாம். சிறிது தூரம் போகும் பொழுது ஒரு அணில் வந்து தன்னுடைய வேர்க்கடலையை, தனக்கும் பாரமாக இருக்கிறது, தன்னுடைய வேர்க்கடலைகளை நீ சுமந்து வருகிறாயாண்டு கேட்கும் பொழுது அதற்கும் அந்த கழுதை ஆமோதித்துதான். இப்படியே சிறிது தூரம் போகும் பொழுது அதனுடைய சில நண்பர்களான மற்ற விலங்குகளும் தங்களுடைய பொருட்களை நீ சுமந்து வருகிறாயாண்டு கேட்கும் பொழுது அந்த கழுதை அதற்கும் ஆமோதித்துதான். இந்த கதை, இதிலிருந்து உங்களுக்கு இந்த கதையை நீங்கள் தொடரலாம். இந்த கதை உங்களுக்கு என்ன விடயத்தை உணர்த்துகின்றது அதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு பாடல் மட்டும் வேண்டும் என்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியோவர் தான் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சந்தோஷமா வேலை போறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். நாங்க பாடல்
0: சொல்லுங்க.
1: அழகிய தமிழ் மகள் படம் பாட்டு கேளாமல் ரெண்டு பேரும் மழையா ரோமாண்ட மியூசிக்ல. மற்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஒரு காலத்துல குதிரை ஒரு பக்கம் கழுதை ஒரு பக்கம். இன்றைக்கு உலகத்துல கழுதை மனிதனுக்கு சின்ன சின்ன உதவி எல்லாம் செய்யும், பொதிகள் தூக்கும், எல்லாம் தூக்கும். இன்றைக்கு கழுதை வந்து இந்த மண்ணெண்ணைய தூக்க இல்லாம மண்ணாட எண்ணெய் இருக்குன்னு கழுதை காட்டி கொடுக்குறது. அத பெருமையுடன் கழுதை நண்பர்கள் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இந்த பாடத்தை சொல்றேன்.
0: நல்லது, நன்றி. இந்த பாடல் வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதியின் குரலில்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சுதன்.
1: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? தெரியுது.
1: ஆமா,
5: நாம் கேட்க விரும்புகின்ற பாடல் விஸ்வாசம் படத்திலிருந்து வானே வானே.
1: ஆஹா, நாங்க சில கதையும் கேட்டீங்க.
5: ஆமா, கேட்டாச்சு. கேள்விக்கான பதில் வந்து, நீங்கள் அந்த சமத்தான கழுது என்று சொன்னபடியா, நான் கழுது என்று சொல்லி இருந்தீங்களே, என்றா மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி, அதாவது எல்லாற்ற சுமையையும் நாங்கள் சுமந்து கொண்டு அப்படி போகக்கூடாது, அப்படி கழுதை செய்திருக்க கூடாது, கழுதை அப்படி போய் மாந்தது என்ற மாதிரி தான் சொல்ல. ஆனா நீங்க சமத்தன்று ஒரு சொல்ல பாவிச்சபடியா, அது கடைசியா போய்
1: ஒரு நல்ல ஒரு கழுது, அது வந்து யார் சொன்னாலும் அந்த உதவி எல்லாம் செய்யும், அப்படி ஒரு சமத்தான.
5: இல்ல, அப்படி இல்ல, சமத்தன்னது புத்திசாலித்தனம் என்றது நான் பொருள் எடுத்தேன். அப்படி அப்படி நீங்க சொல்றபடி என்றா, அது அப்பாவி கழுது அப்படி செய்து எல்லாட்ட சுமையையும் சுத்தி சுமக்கிறதால வந்து எங்களுக்கு தான் நட்டம். எல்லாரும் தப்பிரிவினம், அது மனச்சுமையா கூட இருக்கலாம், அதை தங்களை சொல்லி போட்டு பேசாம போயிருவினம். ஆனா அதை அதை மனதுல கேட்டு சின்னத்திர நாடம் பார்த்து அழுதுகொண்டிருக்கிறார்கள் மாதிரியான சூழல்ல கர பேரை நான்
1: பார்த்திருக்கிறேன்.
5: கவுன்சிலிங் கவுன்சிலிங் எல்லாம் அதுக்குரிய ஆக்கள் தான் தங்களை பாதுகாத்து கொண்டு
1: செய்வினம்.
5: நல்லபடியா இப்ப மனச்சுமையோ பொருட்சுமையோ மற்றாக்கள சுமையோ தேவை இல்லாம நாங்கள் சுமக்கக்கூடாதுன்ற அந்த கழுதை புரியுற அளவுக்கு அந்த கடைசியா அந்த கழுதை கேட்க கேட்கும் தனக்கு ஏதாவது உதவி என்னோட தரம் செய்திருக்கேன். நான் வேசம் கண்ட பாட்டுல போயிருக்கேன். ஆனா சமத்தான கழுது என்று அந்த நான் நினைச்ச மாதிரி புத்திசாலி கழுது என்று பார்த்தா, அது கடைசியா தனக்கு தேவையான தேவையிட்ட கேட்டு ஒவ்வொருத்தரட்டையும் எனக்கு ஒரு பங்குதான் கேட்டு
1: வாங்கியிருக்கேன். நல்லது, பார்க்கலாம் உங்களுடைய கதையும், அழகான கதைகள் தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுக்கு நாங்க தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி இமானினுடைய இசையமைப்பில், விவேகாவினுடைய வரிகளில், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். நான் சுவாமிங்கள் சுவாமாசமங்கலியா, வீடு ஆலம் பூம்பட்டோடு மாலம் வாழ்த்து கொண்டு.
1: நன்றி. எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுவாமாள்.
1: எங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறீங்க?
2: நான் வாரது குறவு.
1: ஆமா,
2: மருதமணி மாமணியே முழுவைய என்ற பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
1: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாட டி இமான் மற்றும்

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சிவானந்தன்.
2: எப்படி இருக்கீங்க சிவானந்தன்?
3: குற்றமா இருக்கா?
2: என்ன பாடல் தெரிவு?
3: திரைப்படம் பூம்புகார். காவேரி பண்ண என்ற பாட திரைப்பாடமை அறிகிறேன்.
2: நல்லது கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் சுசீலாவின் குரலை.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: அடுத்து வைக்கவிருக்கும் பாடல் நேயர் ராஜேஸ்வரி அம்மா ஒரு பக்தி பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் ரமணி அம்மாவின் குரலில்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ், செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000
3: எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, நான் பவன் கேட்கிறேன்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியை பாட்டு எல்லாம் கேட்டு இருக்கிறோம்.
3: ஆஹா, நல்லது. எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
4: கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. 22 நினைக்கிறேன் கொஞ்சம் கிளவுடியா இருக்கு.
3: நல்லது. என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு வந்து நீதான் என் பொன் வசனம் படத்துல இருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் அந்த பாட்டுக்கு.
3: ஆமாம், கார்த்திக் பாடிய பாடல். அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
4: ஆமாம், பார்த்தேன். நல்ல படம்.
3: நல்ல படம். ஆமாம், பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி ஜி.
3: நன்றி.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: என்ன
1: பாடல் தெரியும்
2: எனக்கு? மயிலிறகே மயிலிறகே அந்த பாட்டு.
1: அந்த பாடல் அன்பே ஆரோக்கிய திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயரின் குரலில்.